5:48 மேடம், நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நடராஜா எனும் பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1947 ஜேஷ்ட மாதம் 11 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 18 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4. இனி தொடர்வது குரள் அமுதம்.

0: உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும்.
0: உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர்

0: சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்க அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா, அண்ட் அனைத்து ஆர்ஜே சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த நாளின் முதல் பாடலாக பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:12 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
1: பக்தி நேரம்.
0: பழங்களை ஏதோ ஒரு தண்ணியோ மண்ணோ கொண்டு நிரப்புவது போல் நம்ம உள்ளத்தில் இருக்க பழங்களை நல்ல எண்ணங்களாலும் நேர்மறை எண்ணங்களாலும் நிறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். பேசும்போதும் சரி நினைக்கும் போதும் சரி நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை, அதை மட்டும் மறந்துடாதீங்க. 6:13 ஆக போகுது. அடுத்த பாடல் உங்களுக்காக நித்யஸ்ரீ மகாதேவன் வாய்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பக்தி நேரம்.
1: சோழமங்கலம் சகோதரிகள் குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:24 ஆகிட்டு இருக்கு. சிந்திப்பதற்கு எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கோங்க, ஆனா அதை செயல்படுத்தும் போது அகைன் சிந்திச்சு குழம்பாதீங்க. எஸ், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கலாம், செய்யும் போது 1 தடவை கூட யோசிக்க கூடாது, செஞ்சு முடிக்கிற வழியை மட்டும்தான் பார்க்கணும். இந்த கருத்தோட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக SP பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரல்ல வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வெற்றிவேல் முருகனுக்கு வீராயுத நாதனுக்கு சக்திவேல் முருகனுக்கு சங்கரனார் மைந்தனுக்கு ஞானவேல் குமரனுக்கு கார்த்திகையின் பாலனுக்கு கந்தசாமி நாதனுக்கு பழனிமலை முருகனுக்கு

0: பக்தி நேரம்.
1: சௌமியா அவர்களுடைய குரல் பாடல் கேட்டு வரும்போது 6:32 ஆகிட்டு இருக்கு. நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்குமே எப்போதுமே ஒரே மாதிரி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். முயற்சி எடுப்பவர்கள் மட்டும்தான் தாங்கள் நினைத்ததை வந்து அடைகின்றனர். முயற்சி எடுக்கலை அப்படின்னா நாம் நினச்சதை நம்மளால் அடைய முடியாது. அதனால் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு புலம்புறதை விட இங்கே நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எல்லார்கிட்டேயும் நேரம்ன்ற அருமையான பொக்கிஷம் இருக்குது. அது இரண்டையுமே சரியாக பயன்படுத்தணும், முயற்சி என்ற ஆயுதத்தையும் அதோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைக்கிறது நமக்கு கிடைக்கும், நாம் நினைக்கிறது நம்மளால் அடையவும் முடியும். 6:33 ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பி. சுஷீலா அவர்களுடைய குரலில், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பக்தி நேரம். எஸ், அன்வர் அலி பாதுஷா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 6:40 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நீலாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ்

மற்ற வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் அனைவருக்குமே மிகவும் இனிமையான நாளாக இருக்கணும்ன்ற வாழ்த்துக்களோடு சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்களுடைய குரலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு

0: வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோடு பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு

0: சிறு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார் ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவா கழிவுகளை தீயிட்டு கொளுத்தும் பழக்கம் நம் ஆட்கள் எல்லார்கிட்டையும் இருக்கு. எதையும் தீ வச்சு எரிக்கிறதுனால நமது சூழல்ல வெப்பநிலை அதிகரிக்கும். இன்னொன்னு, தீ வச்சு எரிப்பதால் அந்த பூமியில வெப்பம் அதிகரித்து அதில் வாழும் உயிரினங்கள் இறந்து போகும். அப்புறம் அந்த புகை மூட்டம் காரணமா சூழல் சீர்கேடும் ஏற்படும். என்னதான் செய்யறது? இந்த மாதிரி கழிவுகளை மக்க வச்சு இயற்கை எருவாக மாற்றி நிலத்துக்கு இடலாம். மக்க வைத்து மண்புழுக்களுக்கு இயற்கையான அருமையான உணவா கொடுத்து அவை இடும் கழிவுகள் மண்புழு கம்போஸ்ட் நமது நிலங்களுக்கு இயற்கை எரு. இப்படி ஒரு மாற்றம் செய்து கம்போஸ்ட் தயாரித்து இன்றைய இயற்கை எரு தேவையை பூர்த்தி செய்யலாம். 1 கிலோ 10 ரூபாய்னு விற்பனை செய்து காசும் பார்க்கலாம். எந்த இயற்கை கழிவுகள் பண்ணை கழிவுகளா இருந்தாலும்

0: அவற்றை மக்க வைக்க தொழில்நுட்பம் வந்துருச்சு. டீகம்போசஸ் அப்படின்னு நுண்ணுயிர் கலவைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மணிகண்டன் ஐயா, வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்தி கழிவுலேருந்து காசு பார்க்க முயற்சிக்கணும். நம்ம ஆட்கள் இப்போ முடிச்சுக்கிட்டாங்க. பண்ணை கழிவுகளை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தோப்புகளில் தீயிட்டு கொளுத்துறதுனால தேனீக்கள் மட்டுமின்றி மகரந்த சேர்க்கைக்கு உதவி புரியும் மற்ற பூச்சிகளும் தோப்புலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்று விடுகின்றன, அல்லது அந்த தீயில் மாட்டி இறந்து போகின்றன. தென்னந்தோப்புல தீயிட்டு கொளுத்தும் போது மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டு 50% விளைச்சல் குறையும். இயற்கையா நடைபெற வேண்டியவை அப்பப்ப அப்படியே நடந்தால் நல்லது. நடைபெறலன்னா நாம செயற்கையா நடைபெற வைப்பது காலத்தின் கட்டாயமா இருந்தாலும் தானா பழம் பழுத்தா நல்லது. தடிகொண்டு அடித்து பழுக்க வச்சா நல்லா இருக்குமா? சிந்திக்கணும். அதே போல விவசாய அன்பர்கள் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை இயற்கை செயற்கை உரங்கள் வழியா கொடுக்கறாங்க. அந்த உரங்கள் நுண்ணுயிர்களின் உதவியோடு பயிர்களின் வேர்களை சென்றடைகின்றன. இப்போ தோப்புகள்ல நிலங்கள்ல பண்ணை கழிவுகளை எரிக்கும் போது இந்த நுண்ணுயிர்களும் இறந்து போகின்றன. அப்போ நாம இடும் உரங்கள்ல இருக்கும் சத்துக்கள் பயிர்களை சென்றடையாது இல்லையா? இது போன்ற மாற்றங்கள்லாம் நடைபெறும் போது மண்ணில் இருக்கும் உயிர்கள் இறக்கின்றன. மண் உயிரற்ற ஒரு பொருளா மாறுது. மணிகண்டனையா, தீயின் வேகம் நிலத்தில் உள்ள பயிர்கள் அவற்றின் இலைகள் வேர்கள் போன்ற பாகங்களை செயலிழக்க செய்கின்றன. மீண்டும் இவை புதுப்பித்துக் கொள்ள நாளாகும். இதனால பயிர் விளைச்சலும் பாதிக்கப்படும். நமது நிலத்தில் வைக்கும் தீ அண்டை நிலத்தாரையும் பாதிக்கும். இப்படி ஒரே ஒரு செயல்னால பல பாதிப்புகள் தீமைகள் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்திருப்போருக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளோருக்கும் உண்டாகுது. அதனால தென்னந்தோப்புல விழும் மட்டை ஓலை போன்ற கழிவுகளை இனியும் எரிக்காமல் அவற்றை தூள் தூளாக்கி, இதுக்கெல்லாம் கூட இப்போ கருவிகள் வந்துருச்சு, தூள் தூளாக்கி மக்க வச்சு எருவாக்குவோம். நமது சூழல் நல்லபடியா இருக்க நம்மாலான நற்பணிகளை செய்வோம். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுட சுட சூரியன், சூடான ஒரு காஃபி, சூப்பரான மெலடி பாடல்கள் உங்க மார்னிங்க இன்னும் ஸ்பெஷலாக வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. ஒரு பியூட்டிஃபுல்லான மண்டே மார்னிங்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ், இதே ஒரு ஃபாஸ்ட் வைபோட தான் இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம அப்படியே கடந்து போக போறோம். இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக என்னெல்லாம் வெயிட்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் க்வெஸ்சன் இருக்கு. அந்த ஸ்பெஷல் க்வெஸ்சனுக்கு நீங்க சொல்ற ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, பியூட்டிஃபுல்லான மெலடி பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

எஸ் எஸ்எம்எஸ் க்வெஸ்சன், அதாவது இன்னைக்கான க்வெஸ்சனை சொல்றதுக்கான நேரம் வந்தாச்சு. நீங்களும் அப்படி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதும் என் காதுகளில் விழுந்ததுனால் இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நம்ம குழந்தை பருவமா இருக்கும் போது நம்மளோட தாய்ப்பால் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமோ, அதே மாதிரி நார்மல் மாட்டுப்பால் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாம குழந்தைங்களால உயிர் வாழ்றது அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து செல்றதுக்கான ஒரு உயிர் பால் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாலுக்கான ஒரு டே வந்து நம்ம கடைபிடிக்கிறோம், உலக பால் தினம். அது என்னைக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் போங்க, உங்க கமெண்ட்ஸ் அங்க போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல உங்களுக்கு பியூட்டிஃபுல் சாங் ஈரம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சாங் எப்போ கேட்டாலும் எனக்கு ஒரு பஸ்ல டிராவல் பண்ற ஒரு ஃபீல் வந்துடும் ரஞ்சித் வாய்ஸ்ல. அண்ட் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா பஸ்ல டிராவல் பண்ற எல்லாருக்குமே இந்த சாங் ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன்.

எஸ் நான் சொன்ன ஃபீல் உங்களுக்கும் வந்திருக்கா. ஹைஃபை கொடுத்துக்கோங்க. 7:12 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னையில. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பால் தினம் என்றைக்கு நாம கடைபிடிச்சிட்டு இருக்கோம், அதுதான் உங்களுக்கான கேள்வி. அலிநகரம்ல இருந்து எஸ் மகாதேவன், பூலுவலயம் ஆனந்தமுருகன், ராகவன் ரங்கசுவாமி, பொன்னியின் மேடு வண்ணை கணேசன், சூளை ரீஜா மனோகரன், விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், ஹரிஹரன் அண்ட் மணிபாலு அண்ட் பத்மா சவுந்தரராஜன், பொன்னியின்மேடு வண்ணை கணேசன், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து அண்ட் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், சபரி மனோஜ் அண்ட் நரேஷ்குமார் வைஷு, பாலா ஜெயச்சந்திரர், பத்மா சவுந்தரராஜன், பிரபு வீரா, தேனா மணிகண்டன் தென்பொன்முடியிலிருந்து, மேலப்பேடு வி தயாளன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், ஜெயக்குமார், சிவன் அருண், சூளை ரீஜா மனோகரன், கண்ணன் அண்ட் சங்கர், இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு கிரேட் மார்னிங்கா இருக்கணும்னு நானும் சொல்லிக்கிறேன். அண்ட் கந்தசாமி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அண்ட் பிரகாஷ், மோகன், தேசிங்கு காந்தி, ஏகாம்பரம், இவங்க அனைவரும், வீரதுரை, இவங்க அனைவருமே விடைகள் அறிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிராவலும் பண்ணிக்கிட்டே அப்படி கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக வெப்பம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தடவை கேள்வியை சொல்லிடுறேன். உலக பால் தினம் நம்ம என்னைக்கு கடைபிடிக்கிறோம், இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.

0: ஒரு ஸ்பெஷல் இஞ்சி டீ தாங்கண்ணா.
1: வாமா, காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட அந்த பக்கம் வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டீ கடை பக்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கிற.
0: முன்னெல்லாம் அழகா கிளாஸ்ல தானே தருவீங்க, இப்ப என்னென்ன புதுசா பிளாஸ்டிக் கப்ல?
1: அது ஒண்ணு இல்லம்மா, இப்பெல்லாம் யாருமா நின்னு டீ குடிக்கிறான். போற போக்குல அப்படியே கையில வாங்கிட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் தான் வசதியா இருக்குது. எனக்கும் கிளாஸ் கலவர வேலை மிச்சம்.
0: ஆரோக்கியத்தை விட 5 நிமிஷம் பெருசா போயிடுச்சு. வசதியா இருக்குன்றதுக்காண்டு வியாதிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்க.
1: என்னமா சொல்ற?
0: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
1: சரிமா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்களை வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: உலக பால் தினம், வேர்ல்ட் மில்க் டே இன்னைக்கு வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். கேள்வி, நிறைய பேர் சுவையான காலை வணக்கங்களோட ரமா பட்டாளம், அப்துல் ஜலீல், புவனகிரி, சுமதி பாபு அண்ட் கேசவன், கேசவன் காஞ்சிபுரத்துல இருந்து, அண்ட் வி மோகன், பார்த்தசாரதி முனுசாமி, அசோகன் வரதா, ராமச்சந்திரன் திருத்தணியில இருந்து, அண்ட் ரங்கராஜன் டிநகர்ல இருந்து, அன்புராணி, தங்க தமிழ், அண்ட் மதுரா குலத்தூர் பாலு, கொடமண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், மதன் ஷேக், வி எஸ் ஐயப்பன், பூக்கடை மணி, செய்யார் சந்திரசேகர், ஜெயகுரு ஐயர், சமுனி கேம்ல இருந்து, அண்ட் ஆனந்த நன்னாமலை, சூளை ரீஜா மனோகரன், இவங்க அனைவருமே வந்து விடைகளோட வாழ்த்துக்களோட இந்த நாள் சிறக்கட்டும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சூளை ரீஜா மனோகரன், இனி எங்கள் கிராமத்து கழிவுகளை எரிக்காமல் மக்க செய்து உரமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மண்வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில சொன்னதை கேட்டு நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நான் கேட்டிருக்க கேள்விக்கும் நீங்க விடை அனுப்புங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக மஜா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிக்கிட்டு வர சொல்லுவார்.

0: படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே தேடி பார்த்து அங்கேருந்து கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: தன் வாசனை பூ அறியாது, கண்ணாடிக்கு கண் கிடையாது. எவ்வளோ அழகான வரிகளில் இந்த வாழ்க்கை பயணத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு லிரிக் ரைட்டர்னா அது நாமத்துக்குமார் அவர்கள் தான். இன்னும் எத்தனை எத்தனை அழகான வரிகள், எத்தனை எத்தனை அழகான உண்மைகள். கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் கூட இருந்துகிட்டே இருப்பீங்க சார். 7:40 ஆகிட்டுருக்கு. இன்று ஒரு கவிதை பக்கத்தில் இன்னைக்கான கவிதையை படிக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. எஸ், சில நேரங்களில் பொய்யை நாம் அதிகமாக நம்பத்தான் செய்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கவிதை தான் இது. எதையும் தெரிந்து கொள்ள ஆசை இல்லை ஆழமாக, தேன் மிட்டாயில் இருப்பது தேனாகவே இருக்கட்டும், தேன் மிட்டாயில் இருப்பது தேனாகவே இருக்கட்டும்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

101.4 இங்க எல்லாமே தோணும். கார்த்திக் அண்ட் பவ்யா வாய்ஸ்ல சாங் கேட்டு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கான க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன், கௌசல்யா தண்டபாணி, சரவணன் அரியலூர்ல இருந்து, ராமகிருஷ்ணன், மல்லிப்பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ரேவதி ராஜபாபு, கோவையில இருந்து சுகம் ராஜா, அரிக்கம்பேடு ஆவடியில இருந்து குணாலன் அண்ட் சந்திரசேகர், அடாலம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சுஜாதா சந்திரசேகரன், ஹரிஹரன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அண்ட் விஜயகுமார், விஜயகுமார், ஜீவானந்தம் ஜீவா, ஹேமலதா அண்ட் மல்லி பெரிய சேகாடு ஜெயக்குமார் அண்ட் பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், மதுரை சோ சண்முக சுந்தரம், ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, முருகன், பாபு முள்ளக்காடுல இருந்து அண்ட் ஹபீஸ், பத்மா சவுந்தர் ராஜன் அண்ட் சூலை ரீஜா மனோகரன், இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு ஆன்சர்ஸோடு அண்ட் சாங்ஸ் ஒன்றும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இன்னைக்கு வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அது ரொம்ப ஒரு இனிமையான தகவலாக இருந்தது. இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. தினமும் அதே நேரத்துக்கு ரெயின்போ எஃப்எம் டியூன் பண்ண மறக்காதீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் அடுத்த பக்கத்துல உங்களுக்கு

கார்த்திகன் ஸ்வேதா மோகன் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 7:53 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பால் தினம் வேர்ல்ட் மில்க் டே வந்து என்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே சரியான விடைகளை மட்டும்தான் கொடுத்திருந்தீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. எஸ், நானும் விடை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க அனைவருமே சொன்ன மாதிரி June 1 அதாவது இன்னைக்குதான் உலக பால் தினம் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கையோட அருமருந்துல இதுவும் ஒரு அழகான மருந்து அப்படின்னு தான் சொல்லுவேன். குழந்தை பருவம் அப்படிங்கறது நம்ம இந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா கடந்து வரவே முடியாது. இப்பவுமே நமக்கு ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அது எந்த வகையில சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், யார் யாரெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு சத்தான உணவு உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் விவசாயிகளை கொண்டாடுதல் அப்படிங்கறதா இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். கண்டிப்பா இந்த கருப்பொருளையும் தொடர்ந்து ஒரு பயணமா நாம கொண்டு போலாம். 7:54 ஆகிட்டு இருக்கு. உங்களுக்காக அடுத்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. மீண்டும் 8:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். இது 101.4.

0: பாட்டும் பத்தல படமும் பத்தல எஃப்எம் போடுறா டே ரெயின்போ எஃப்எம் போடுறா டே
1: நீ ரெயின்போ எஃப்எம் கேளு இது 101.4 இங்க எல்லா ஷோவும் எப்போதுமே சம சம தூளே.
2: You are listening to Rainbow FM 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

8:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா, ரெயின்போ கேட்க போறீங்க அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்காக. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நிறைய நியூஸ் இதெல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேடியோன் வித் மீ சுகன்யா. இது 101.4 எல்லாமே சமதுள்ளு.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ? ரெயின்போ எஃப்எம் 103.4.
0: 8:30 ஆகிட்டு இருக்கு. எஸ் ஃப்ரெஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்தா உங்களுக்காக ஃபாஸ்ட் ஸ்பீச் சாங்ஸ் தான் வரப்போது. சமந்தா எட்வர்ட் ஃபெபி அண்ட் மாத்தங்கி வாய்ஸ்ல 12B படத்துல இருந்து சாங் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

அனுப்புமா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 8:40 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் சொல்றேன் இல்லையா. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நமக்குள்ள பேசிக்கிறோம்ல, மனுஷங்க நமக்குள்ள பேசிக்கிற மாதிரி மரங்களும் அதுக்குள்ள பேசிக்குமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மரங்களோட அந்த வேர் பகுதி இருக்கு இல்லையா, பூமிக்கு அடியில மைக்ரோ ரைசா அப்படிங்கிற ஒரு பூஞ்சைகளோட வலைப்பின்னல் இருக்குமா. இந்த வலைப்பின்னல்கள் மூலமா தான் ஒரு மரம் இன்னொரு மரத்துக்கு வந்து தகவல்களை பரிமாறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தகவல்கள் மட்டும் கிடையாது, ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் வந்து நீரை கூட இது மூலமா பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, முதிர்ந்த மரங்கள் இளம் மரங்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான வளங்களையும் இந்த வலைப்பின்னல் மூலமாவும் மாத்திக்குதான். நம்ம வந்து வார்த்தைகளால பகிர்ந்துக்கிற மாதிரி இவங்க ஒரு ஒரு செய்கைகளால, ஊட்டச்சத்துக்களால, நீரால தங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஷியால் ரால்டன் அண்ட் தி வாய்ஸ்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: ना கொஞ்சம் சீக்கிரம் ना
1: ரஷ் ஆர் ரெயின்போ
2: சுப்லாஷினி அண்ட் அனிருத் வாய்ஸ்ல சவுண்ட் கேட்டு வரும்போது 8:51 ஆகிட்டு இருக்கு. நான் உங்க சுகன்யா தான் பேசிட்டு இருக்கேன். ரஷா ரெயின்போல எஸ் என்ன விஷயம் பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இயற்கையோடு சம்பந்தப்பட்ட மரங்களுக்கும் நம்மள மாதிரி பேசிக்கிற ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விதமாகவும் கூட மரங்கள் வந்து அவங்களோட ஒரு கருத்துக்களை இருக்கலாம், இல்ல அவங்களோட அந்த வேதியியல் சமிக்கைகளை வந்து பகிர்ந்துக்குது. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர் ஒட்டுதல் அப்படிங்கிற ஒரு முறைப்படி. வேர் ஒட்டுதல் அப்படின்னா, சில மர இனங்கள் வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட மர இனங்களோட வேர்களோட அப்படியே அதை ஒட்டி அது மூலயமா வந்து தன்னோட நீர்ச்சத்து, ஊட்டச்சத்து அண்ட் வேதியியல் சமிக்கைகள் எல்லாமே வந்து பகிர்ந்துக்குமா. அதே மாதிரி இளமரங்கள் முதிர்ந்த மரங்கள் கிட்ட இருந்தும், முதிர்ந்த மரங்கள் இளமரங்கள் கிட்ட இருந்தும் தன்னுடைய ஊட்டச்சத்துக்களையும் மாத்திக்குமா. இந்த மாதிரி மரங்களும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, ஷேரிங் அப்படிங்கறது தான் சொல்லிக் கொடுக்குது. நாம மனுஷங்களும் உணவுகளையும் சரி உணர்வுகளையும் சரி பகிர்ந்துப்போம், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். மறுபடியும் 10:02 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட கவிதாவோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோசி, எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் குடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

9:03 ஆயிட்டு இருக்குங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரெயின்போ ராப். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பரான பாட்டெல்லாம் உங்களுக்காக பிளே பண்ணி வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ எல்லாரும் சாப்பிட்டு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெயின்போ ராப் கேட்கறதுக்காக. நிகழ்ச்சியோட ஃபஸ்ட்டு பாட்டாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொம்பன் படத்துலேருந்து கருப்பு நிறத்தழி அப்படிங்கிற பாட்டு வந்துட்டுருக்கு. வேல்முருகன் அண்டு குழுவினர் சேர்ந்து பண்ண பாட்டு. மகாலிங்கமோட வரிகளில் ஜிவி பிரகாஷோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூல்லை.

0: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவள போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா.
2: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுனா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 9:11 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் கவிதா கூட. ரெயின்போ ராப்ல அடுத்ததா என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூ படத்துல இருந்து சிவகாசி ரதியே அப்படிங்கிற பாட்டு, பெரிய கருப்பு அவங்களோட வாய்ஸ்ல, ஞானகரவேல் அவங்களோட லிரிக்ஸ்ல, எஸ் எஸ் குமரன் அவங்களோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமந்தோலு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

ஆடுகளம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு ஒத்த சொல்லலை அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:21 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் கேட்டுட்ருக்கிறது ரெயின்போ ரே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பொழுதும் முன் கற்பனைகள் அப்படிங்கிற படத்துலேருந்து ஓ சுனந்தா அப்படிங்கிற பாட்டு, ராமன் மகாதேவன் கரோலின் அண்ட் குழு சேர்ந்து பண்ண பாட்டு, தாமரையோட வரிகளில் ஜி பிரகாஷ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

முகேஷோட வரிகளில், முகேஷோட வாய்ஸில், செல்வரகனோட வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில், குட்டி படத்துக்காக பாட்டு கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:32 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலன் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

கார்த்திகோட வாய்ஸ்ல வித்யாசாகர் மியூசிக்ல காவலன் படத்துக்காக பாட்டு கேட்டு முடிச்சோம். நேரம் 9:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்ல அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரியான் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

மரியான் படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸ்ல, தனுஷோட லிரிக்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஒரு சூப்பரான பாட்டு சூப்பரான வேவ்ல கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருங்க ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்ல அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டைக்காரன் படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோல்.

ஆனந்து மகேஷ் என்ற விநாயகம் சேர்ந்து பாடின பாட்டு. கபிலனோட வரிகளில் விஜய் ஆண்டனி மியூசிக்ல வேட்டைக்காரன் படத்துக்காக பாட்டு கேட்டு முடிக்கும் போது 9:47 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்கிறது ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்ல அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டு சிவப்பதிகாரம் படத்துக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் காலை சாப்பாடு சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் போய் சாப்பிடுங்க. அதே மாதிரி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரெயின்போ எஃப்எம் வச்சு விடுங்க, ஃபோனை கொடுத்துட்டு வந்து குழந்தைக்கு சாப்பாடு விட்டாதீங்க. எஃப்எம் அப்படியே டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக வரிசையாக பாட்டெலாம் ஓடிட்டுருக்கு இல்லையா, அதை கேட்டுக்கிட்டே அவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ கேட்டு இணைந்தீர்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 9:56 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க ரெயின்போ ரேப். திருவிளையாடல் ஆரம்பம் படத்துலேருந்து மதுரை ஜில்லா அப்படிங்கிற பாட்டு, செம வைபான பாட்டு, கார்த்திகன் கல்பனா சேர்ந்து பாடின பாட்டு, விவேகாவோட வரிகளை டி இமானோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:57 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறதுனா உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி சுற்று படத்துலேருந்து வாஹ மச்சானே அப்படிங்கிற பாட்டு, ஷான் ரோல்டனோட வாய்ஸில், முத்தமிழோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.
1: அஞ்சு 100 தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: 10:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் கெட் செட் கோல. நான் உங்க சுகன்யா, அண்ட் இன்னைக்கு நம்ம கூட
1: கவிதாவும் சேர்ந்து வந்திருக்கேன்.
0: எஸ் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஒரு விஷயம் பேச போறோம் இன்னைக்கு. குளோபல் பேரண்ட்ஸ் டே கவிதா.
1: ஓகே,
0: நம்மள இந்த உலகத்துல ஒரு ஒரு ஆளா ஆக்கியிருக்காங்க. நம்ம இப்ப வந்து இந்த சீட்ல நானும் அந்த சீட்ல நீங்களும் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அந்த நபர்கள் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ்.
1: கண்டிப்பா
0: எல்லாருக்குமே இல்லையா?
1: ஆமா.
0: பெற்றோர்கள் அப்படி சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து அவங்க நமக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா சில இடங்கள் இருக்கும், நாம அவங்கள பார்த்து ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்திருப்போம். சே,

0: செம்மையா இருக்காங்களே, செம்மையான விஷயமா இருக்கே அந்த மாதிரிலாம். சோ உங்களுக்கு அந்த மாதிரி தருணங்கள் இருக்கா வாழ்க்கையில?
1: நிறைய இருக்கு,
0: நிறைய
1: தொடர்ந்து சொல்றேன்.
0: சோ அந்த மாதிரி தருணங்களை பத்தி தான் நம்ம இந்த ஒரு மணி நேரம் பேச போறோம். நேயர்களும் அவங்களோட பெற்றோர்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். நீங்க உங்க பெற்றோர்களை பார்த்து நெகிழ்ந்த அந்த தருணங்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம்.
1: சூப்பரான டாபிக் சுகன்யா.
0: ஆமா, இந்த பேரண்ட்ஸ் டேல நம்ம இதை பத்தி பேசலாம். எப்படி இதுக்கு இன்னொரு நாள் எடுக்கணும்? எல்லா நாளும் பேசலாம், பட் இன்னைக்கு கண்டிப்பா பேசணும்ல. அதனால அந்த நம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன். 298-6-00-38 295-2-055-54 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. இந்த எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய தாய் தந்தை அவங்கள பார்த்து நீங்க நெகிழ்ந்த தருணங்களை எங்க ரெண்டு பேர் கூடயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களோட தருணங்களை உங்க கூட ஷேர் பண்றோம். ஸ்டேட் 101.4
1: எல்லாமே சமதோலு.

0: சபேஷ் மற்றும் ஜெயக்குமார் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 10:11 ஆகிட்டு இருக்கு. நான் உங்க சுகன்யா பேசிட்டு இருக்கேன், நம்ம கூட
1: கவிதாவும் சேர்ந்து பேசிட்டு இருக்கேன்.
0: எஸ்,
1: ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், பேரண்ட்ஸ் டே பத்தி. ஒரு அழகான ஒரு விஷயம், நேயர்களும் வந்து இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2986008 மற்றும் 2952055 4 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கும் கூப்பிடலாம். 0444 முன்னிணைப்பு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. பேரண்ட்ஸ் டே பத்தி என்ன பேசிட்டு இருக்கோம் சுகன்யா, சொல்லுங்க சுகன்யா.
0: ஆமா, அவங்க நம்ம லைஃப்ல வந்து கிடைச்சது அப்படிங்கறது ஒரு பெரிய கிஃப்ட் தான். அவங்கள பார்த்து நம்மள பார்த்து அவங்க நிறைய இடத்துங்கள சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது நிறைய இடத்துங்கள ஐயோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌட் ஆயிருப்பாங்க. பட் நாம சில இடங்கள்ல நெகிழ்ந்திருப்போம் நம்ம அப்பா அம்மாவை பார்த்து. அந்த மாதிரி தருணங்களை நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பாத்தலாமா?
2: வணக்கம்
0: சார், வணக்கம், சொல்லுங்க.
2: தாயார் பேர் வள்ளியம்மாள். என் தந்தை நான் 6 மாத குழந்தையா இருக்குமே தவிர்த்தா இருந்தா என் வளர்ச்சி இந்த அளவுக்கு உங்களுக்கு பேசுற அளவுக்கு ஆளாக்கு என் தாயார் தான்மா.
0: அந்த அவங்க அந்த கஷ்டப்பட்டு வளர்த்தத நினைச்சாலே உங்களுக்கு நெகிழ்ச்சியா தான் இருக்கும் இல்லையா?
2: ஐயோ ஐயா சொல்றீங்க, எவ்வளவு சிரமப்பட்டு அப்பாலும். அப்ப நாங்க பொருளாதாரத்துல ரொம்ப குறைவா இருந்தோம். கூலி வேலை செய்து செஞ்சு என்னை படிக்க வச்சு அரசு பள்ளியில் ஆசிரியர் பணி வாங்கி கொடுத்தப்பினால என் வாழ்க்கை மேம்பட்டது. தாயார் பட்ட கஷ்டத்தை என்னைக்கு நினைச்சாலும் நான் வந்து அப்படியே கொஞ்சம் கலங்கிடுவேன்.
0: சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார். இந்த நேரத்துல வந்து உங்களோட அந்த வார்த்தைகளை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
2: ஒரு சின்ன ஒரே ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க.
2: ஒரு 3 மாதத்துக்கு காயமுத்தூர் மருத்துவமனை ஆபரேஷன், சிறிய ஆபரேஷன்.
0: ஓகே,
2: அந்த ஆபரேஷன் முன்ன டாக்டர் என்ன ஆசிரியர் தான் ரொம்ப கௌரவமா இருந்தாரு. சார் இப்ப ஆபீஸ் இஷ்டத்தை வேட்டிங் நான் கடவுளை கும்பிடுறதுக்கு என் தாயாரா கும்பிடுவேன் கும்பிட்டேன். அவர் அப்படியே கன்னத்தை தச்சிட்டு வெரி குட் வெரி குட்.
0: சூப்பர் சார், சூப்பர்,
2: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, நன்றி. கண்டிப்பா அவங்க தாயார் மறைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தாயார் அப்படிங்கிற தாயோ தந்தையோ மறைஞ்சாலும் அவங்க நம்ம கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டேதான் இருப்பாங்க. கவிதா, கண்டிப்பா
1: கவலைப்படக்கூடாது அதுக்கெல்லாம்.
0: ஆமா, நிகழ்ச்சியோட அடுத்த காலர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: நான் சசிகலா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
0: உலக தாய் தந்தையர் தினம், அதனால அவங்களோட உங்க வாழ்க்கையில உங்க தாய் தந்தையரை பார்த்து நீங்க நெகிழ்ந்த தருணங்களை நீங்க என் கூட பகிர்ந்துக்கலாம்.
3: சொல்றேன் மேடம், நிச்சயமா சொல்றேன். என்னுடைய நாங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்னுடைய ஃபாதர் வந்து இருந்தாலும் கூட ஒரு சொந்தக்காரங்க யாரையுமே எதிர்பார்க்காம அவருடைய சொந்த மழை

0: வயசுல எங்களை ரெண்டு பேரையும் என்னைய என்னோட சிஸ்டரையும் வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னா அது ரொம்ப, அவரை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மேடம். நிறைய விஷயங்கள்ல அவரை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன்.
1: ஏதாவது பர்டிகுலர் இன்சிடென்ட் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா இந்த நிமிஷம்?
0: அதாவது வந்து எங்களுக்கு வந்து என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து ஃபைனான்சியலாக ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த நேரத்துல வந்து யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா என்னுடைய ஃபாதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தி முடிச்சாரு. அது வந்து ரொம்ப
1: மறக்கவே முடியாத நேரம் இல்லையா?
0: ஆமா, மறக்கவே முடியாது.
1: மன உறுதி அண்ட் அவங்க செஞ்சு முடிச்ச நேரம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெருமையா இருக்கும் பா அப்படிங்கிற மாதிரி.
0: ஆமா, ரொம்ப சந்தோஷமா. அந்த நடக்காதுன்னு நினைச்சது ரொம்ப, அதாவது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ அத வந்து எங்க அப்பா நடத்தி முடிச்சாருன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான்.
2: சூப்பர்மா, சூப்பர்மா.
1: கவிதா எதை யோசிச்சுட்டே இருக்காங்க? என்ன கவிதா யோசிச்சுட்டே இருக்கீங்க?
2: இல்லை, அவங்க அவங்க பகிர்ந்துக்கிறத பார்த்து நான் வந்து அப்படியே நிகழ்ந்துட்டுருக்கேன்.
1: ஓகே, இதே மாதிரி நாங்கள் நெகிழ்ச்சியாக உங்களை பார்க்குற மாதிரியே தருணங்கள், ஒரு பர்டிகுலர் தருணமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் எங்கூட பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய எண்கள்
2: 2986008 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். 044 முன்னிணைப்பை நீங்க போட்டுக்கலாம்.
1: ஓகே, அடுத்த பாடல் உன்னி மீன அண்ட் கங்கா வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், 101.4
2: இங்க எல்லாமே சமதோல்.

0: 91.4 இங்க எல்லாமே தோனி.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
5: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
4: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
5: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
4: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
5: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
5: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: 10:23 ஆகிட்டு இருக்கு. எஸ், கெட் செட் கோல நாம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். குளோபல் பேரண்ட்ஸ் டேவை முன்னிட்டு உங்க பெற்றோர்களை பார்த்து நீங்க நெகிழ்ந்த தருணங்கள் இது பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கவிதா, அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: கேட்கலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கண்ணன், உங்க அப்பா அம்மாவை பார்த்து நீங்க நெகிழ்ந்த தருணங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
2: என்ன
1: குடுப்பாங்க?
0: பொருள் குடுப்பாங்க, சாப்பிடுறது குடுப்பாங்க,
1: அன்பு குடுப்பாங்க.
2: அம்மாவுக்கு
1: தெரியாம குடுப்பாங்க, அன்பு தெரியாம குடுப்பாங்க.

0: அவங்களை பத்தி நம்ம வந்து பேசவும் கூடாது, நம்ம செய்கையில காட்டணும், நம்ம காட்டணும். நம்ம
1: சூப்பர், ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றீங்க.
2: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா இருவரும்?
2: நலமா இருக்கோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: சொல்லுங்க, நீங்க உங்க பேரண்ட்ஸ் பார்த்து நெகிழ்ந்த தருணம்னா என்ன?
3: அதாவது மேம், என்னுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி எனக்கு ஒர்க் கிடைச்சது சின்ன வயசுலயே, 20வது வயசுலயே. சோ அப்ப பெங்களூர்ல தான் எனக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கறத போட்டாங்க. இப்ப எல்லாருடைய பசங்க பார்க்கும் பொழுது தனித்தனியா தான் மேம் வந்திருந்தாங்க. ஆனா என்னுடைய அப்பா மாத்திருந்தா, அப்பா அம்மா மாத்திருந்தா என்ன அந்த கம்பெனியோட வாசல்ல சின்ன பிள்ளைய விடுற மாதிரி உள்ளுக்குள்ள விட்டுட்டு அப்படியே கண் கலங்கினாங்க. என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே ஒரு பையன் தான், அப்பா அம்மா கூடயே காலேஜ் கூட என்ன வெளியில விடல, என் பையன் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் வெவ்வேறு காரணங்களுக்காக எனக்கு ஒர்க் வந்து பெங்களூர்ல கிடைக்கும் பொழுது எனக்கும் ரொம்ப ஹோம் சிக் ஆயிட்டேன், டு பி ஃப்ரங்க். அப்ப அப்பா ஒரு விஷயம் பண்ணாரு, ஒரு தியாகம். அதாவது எங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு பேங்க்ல, பையன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான், கஷ்டப்படுறான், நல்ல ஒரு 6 மந்த்ஸ் நீ அவன் கூட போய் இரு, நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ 6 மாசம் எங்க அப்பா வந்து எனக்காக அம்மாவை எனக்கு கூடியே இரு அப்படின்ட்டு விட்டு கொடுத்தாரு. அவர் சாட்டர்டே சண்டே ஆனா அவர் அங்க பெங்களூர் கிளம்பி வந்துருவாரு. எவ்வளவு பசங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் அந்த நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சொடுதலா இருக்கு. நான் இந்த அளவுக்கு லைஃப்ல அச்சீவ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணமே என்னுடைய அப்பா அம்மா தான். நான் சொன்னேன், நான் வேற ஏதாவது பாக்குறேன், நான் வேலூர்லயே இருக்கிறேன், நான் எங்கேயும் போல, பெங்களூர்லாம் மொழி தெரியாத இடம், என்ன ஏதுன்னு அன்னைக்கு இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தேன். என்னடா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, நீ என்ன இப்படி வருத்தப்பட்டு இருக்க, எல்லாம் நீ வாழ்க்கையில முன்னேறுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் அந்த வாசல்ல அந்த கோரமங்கல அந்த ஆபீஸ் பிரான்ச் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வருது. அந்த ஒரு டச்சிங்காத இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கறது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இப்ப பாருங்க, எவ்வளவு வருஷம் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி. அப்ப அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அன்னைக்கு மட்டும் நான் உன்னை புஷ் பண்ணி உன்னை சேர்க்கல அப்படின்னா எம்டெக் டிகிரி ஹோல்டரா வர முடியாது, ஒரு ஐடி கம்பெனியில இவ்வளவு தூரம் நீ சேர்ந்திருப்பியா, முடியாது. அப்பா கொஞ்சம் மறந்துடாது அப்படிம்பா, நான் சொல்லுவேன் அந்த அந்த தருணம் மேம், சின்ன குழந்தைய புடிச்சு விடுற மாதிரி கம்பெனி வாசல எல்லாரும் தனியா வந்திருந்தாங்க. ஆனா எங்க அப்பா எங்க அம்மா என்ன விட்டுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியா,
1: ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் ஷேர் பண்ணிருக்காங்க இல்லையா.
2: எத்தனை வயசானாலும் நம்ம குழந்தைங்க தானே உங்களுக்கு.
1: ஆமா, பொதுவா சொன்னாங்க அம்மாவின் அன்பு வந்து கடல் அலை போன்றது, நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் அப்பாவோட அன்பு வந்து நடுக்கடல் போன்றது, ஆழம் அதிகமா இருக்கும், வெளியே தெரியாது அப்படின்னு. அதுக்கு அப்படியே பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி இருந்தது இவர் சொன்னதும்ல. ஓகே, அடுத்த காலர் என்ன சொல்றாங்க
4: கேக்கலாமா? வெடிகால எழுந்து விட்டு போயிட்டு வெட்டிகள் ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா வெட்டி வாங்கி கொடுப்பாரு. செல்லாம இட்டு போவாரு வெடிகாலத்து மூடுவாரு. அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து வர சொல்ல அந்த கோதுமை ரவ உப்புமா எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. மதியம் மதியம் ஒண்ணு போடுவாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து சாமி கொடுப்பாரு. ஏன்னா பணம் வாங்கி கொடுப்பாரு. செல்லமாட்டம் செல்லமாட்ட அவர் தான்
1: செல்ல பிள்ளை. அப்ப நெகிழ்ச்சியை விட செல்லம் அதிகமா இருக்கு அவருக்கு. ஓகே, கவிதா லைஃப்லயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அந்த அந்த தருணத்தை வந்து அப்படியே அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு வந்தோடனே நான் உங்ககிட்ட கேக்குறேன்.
2: நான் ஆழமா சொல்றேன், என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: ஓகே, தம்பி திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு இருக்கு, ஜெயச்சந்திரன் மற்றும் சுரலதா வாய்ஸ்ல.
2: ஓகே, ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுள்ள

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: Yes, get set, goal. பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு டாபிக். கவிதா வந்து டாபிக்கையும் சேர்த்து அவங்க நிகழ்ந்த தருணத்தையும் சேர்த்து நம்ம கூட இப்ப ஷேர் பண்ண போறோம்.
2: குளோபல் பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நிகழ்ந்த தருணங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட தருணங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பூனை வளர்ப்போம். பூனை வளர்க்கும்போது அது நிறைய குட்டி போடுமா, அந்த குட்டியெல்லாம் வந்து எல்லாருமே கேட்பாங்க, இந்த குட்டி வேணும் அந்த குட்டி வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து யார் வேணாலும் கேட்குறாங்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த பூனைக்குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டியை வந்து ஒரு நாள், இது நடந்த ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நான் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பூனைக்குட்டியை எங்கள் அப்பா பேசிட்டு இருக்காங்க, நீ வந்து நாளைக்கு வந்து உன்னை இன்னைக்கு நல்லா சாப்பிடு, நாளைக்கு வந்து உன்னை சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நான் கொடுக்க போகிறேன், அங்கே வந்து நிறைய மீன் கிடைக்கும், நிறைய உனக்கு பிடிச்ச பால் சாப்பாடு எல்லாமே அங்கே உனக்கு கிடைக்கும், நல்ல வீட்டுக்கு தான் உன்னை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்து பார்த்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த பூனைக்குட்டியை பார்த்து கொடுக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சார், பூனைக்குட்டியவே இவ்வளோ கேர் பண்ணி இந்த மாதிரி நீ போகிற இடம் நல்லா தான் இருக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்லி தடவை கொடுத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ந்த விஷயம். இந்த விஷயத்த வந்து எனக்கு எப்பயுமே மறக்கவே முடியாது.
1: பூனைக்குட்டிக்கு இவ்வளோ பார்க்குறாங்கன்னா அப்புறம் கவிதா குட்டிக்கு எப்படி பார்ப்பாங்க?
2: கண்டிப்பாக
1: வெக்கெல்லாம் பண்ணுறாங்க கவிதா, ஒன்றும் முடியல. ரொம்ப அழகா, ஆக்சுவலி ரொம்ப அழகான தருணம். எனக்கு புரியுது.

0: அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் இருந்து பாபு.
1: சொல்லுங்க சார், உங்க அப்பா அம்மாவை பார்த்து நீங்க நிகழ்ந்த தருணம்.
2: உலக பெற்றோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலக பெற்றோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், நன்றி. சொல்லுங்க சார்.
2: நெகிழ்ச்சியான தருணம் என்ன, உன்னிடத்தில் நீ எவ்வாறு அன்பு செலுத்துகிறாயோ பிறரிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக. அதே போல நம்மளால யாருக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது.
1: சூப்பர் சூப்பர்,
2: அது அதான் முக்கியம் மேடம்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா
2: அதான் முக்கியம். நம்மளால யாருக்கு எந்த தீங்கும்
0: உங்க பெற்றோர் வந்து இதை கத்து கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இப்படிதான் இருக்கணும்னு
2: கடைபிடிச்சிட்டு வர அப்படிங்கும் போது நமக்கு நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம செஞ்ச பாவங்களும் புண்ணியங்களும் நம்மளை பின்தொடர்ந்து வரும் மேடம். அதனாலதான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு
0: சொல்றாங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வணக்கம்.
3: வணக்கம்மா, மூவருக்கும் வணக்கம்.
0: மூவரா? உங்களுக்கு சேர்த்துறீங்களா சொல்லிட்டீங்களா? இருவர் இருவர் தான் இருக்கும்.
3: இருவர் தான் இருக்கீங்களா?
0: ஆமா ஆமா.
3: சரிம்மா,
0: சொல்லுங்க மேம். நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்த்து நெகிழ்ந்த தருணங்களை பகிர்ந்துக்கோங்க எங்கிட்ட.
3: எங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே ஊரை விட்டு வந்துட்டாருமா. அவரு வந்து அப்பா இல்ல, வந்துட்டு இங்க சொந்தக்கார யாருன்னா இருப்பாங்க இல்லீங்களா, அவங்க தயவுல வந்து இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனில வந்து கேத்தான் கம்பெனில 7 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா திடீர்னு கம்பெனியும் இழுத்து மூட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒயரிங் வேலை செஞ்சு நியாயமா சம்பாரிச்சு, அதாவது சில பேர் ஒரு கணக்கு ஒரு 200 ரூபாய் வாங்குறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு கணக்கு கரண்ட் வாங்கி கொடுக்க, இவர் வந்து அதுல 50 100 தான், நம்மளும் 7 தான் அவங்களும் 7 தான் அப்படின்னு அந்த மாதிரி வாங்கி 4 பிள்ளைங்களுக்கும் நல்லா கல்யாணம் பண்ணாரு. எல்லாமே செஞ்சாரு. எங்களுக்கு இல்லாதப்பட்ட ஊடா இருந்தாலும் எரி கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு.
1: அப்பா நல்லா அப்படிதானே
3: நல்லா வச்சிருந்தாருமா.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களோட அந்த தரங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன்.
4: ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
4: அதாவது எங்க அப்பா வந்து கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாரு, இப்படி எல்லாம் இருக்கணும். அவரு வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு, அப்போ 30 ரூபாய் சம்பளம். அப்போ அப்போ வசதியானவங்க இங்க இந்த கம்பெனில வேலை செய்வீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம வேலை செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்து வேலை பண்ணுவாரு. எங்க அப்பா எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, வளர்த்தாரு, ஆளாக்குனாரு, எல்லாம் பண்ணாரு மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார். எல்லாருமே ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நம்ம கேக்குற பேரண்ட்ஸ் கேக்குறோம், அப்பாக்களை பத்தி நிறைய பேசுறாங்க. நான் வந்து நிறைய அம்மாக்களை பத்தி பேசுவாங்க நினைச்சேன், நிறைய பேர் அப்பாக்களை பத்தி பேசுறாங்க. அதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம அப்பாவோட அன்பை பத்தியும் அவங்களோட பொறுப்பை பத்தியும் பேசுறது இல்ல. அம்மாக்களை பத்தி பேசுற அளவுக்கு அப்பாக்களை பத்தி பேசுறது இல்ல. அது வந்து இப்ப நிறைய பேர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆமா, நானுமே வந்து அப்பா பத்தி.
0: ஆமா பாருங்க, நீங்களா பேசுறீங்க. ஓகே, கவிதா வந்து அவங்க டாடிய பத்தி பேசின பிறகு நான் இப்படி ஒரு பாட்டு வந்து நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வானத்தை போல திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரல்ல பா விஜய் நாமத்துக்குமார் இணைந்து எழுதியிருக்காங்க இந்த பாட்டை.
1: ஓ
0: சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் 101.4
1: இங்க எல்லாமே சமதூள்.

0: பத்து மணி 42 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு கவிதா. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை நான் சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: எஸ், நம்ம பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க தான். அவங்கள பார்த்து ஒரு குழந்தைங்களா நாம நெகிழ்ந்து அப்படியே அண்ணாந்து பார்த்த ஒரு சில தருணங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி தருணங்கள். நீங்க சொன்னது ரொம்ப கியூட்டான ஒரு தருணம். அந்த மாதிரி அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: பாடுவாங்க அம்மா, ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடுறேம்மா, எனக்கு சொல்லிக் கொடுமா அப்படின்னு. ஆட்டும் டீ சொல்லி தரேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா பாடுற போது அப்படியே ஆளு வாய பாத்தீங்க.
0: சரி, அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு ரெண்டு வரையும் எங்களுக்காக பாடுங்க.
2: அம்மா மாதிரி பாட முடியாது, அதனால பா.

0: நன்றி நன்றி, ரொம்ப அழகா. ஆக்சுவலி உங்க ஏஜ் என்னமா இருக்கும் சொல்லமா?
1: நன்றி.

0: அப்பாதான் எங்க வீடு அப்பா அம்மா அப்படின்னுட்டு அப்பதான் எங்க பாத்து பார்த்து கொடுப்பாரு செய்வாரு. எங்க அக்கா தான் செய்வாரு, எங்க அம்மா தான் அப்பா அம்மா வந்து புள்ளையும் கொடுப்பாங்க, அப்பா என் கொடுப்பாரு. இன்னும் எங்க காலேஜ் மிஷினை விட பொண்ணு வழி செய்ய வச்சுட்டு எங்க அப்பா பாத்து கொடுப்பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப கரும்பு இம்பார்ட்.
1: நன்றி நன்றி நன்றி. ஆனா பேசும்போது ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க, ரொம்ப நன்றி. நல்ல தருணங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உன கேட்டு வந்துடலாம்.
2: கண்டிப்பா அடுத்த பாடல் என்ன பாடல் போட போடுவோம் சோனியா?
1: அவங்க வந்து கவிதா வந்து இப்ப சீட்ல இருந்து எழுந்து ஓட போறாங்க, ஆட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆம்பளை படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அந்தோனி தாசன், வருண் அண்ட் குட்லே கான் வாய்ஸ்ல ஹிப்ஹாப் தமிழா இசையில.
2: ஓ சூப்பரான
1: பாட்டு. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: ஓகே அதே பாட்டு தான். ஸ்டே டியூன். இது 101.4
2: எல்லாமே சமதோலு.

0: ไม่ดุลநேரம் 10:51 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம இவ்வளோ நேரம் கேட்டு இருந்தது கெட் செட் கோல. சூப்பரான ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். வேர்ல்டு குளோபல் பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால அப்பா அம்மாவை பார்த்து நம்ம நெகிழ்ந்த தருணங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அழகழகான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி சுகன்யா, நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து உங்க அப்பா இல்ல அம்மாவை பார்த்து நெகிழ்ந்த தருணங்கள்லாம் இருக்கும்ல?
1: அப்பா அம்மா பார்த்து நெகிழ்ந்த தருணங்கள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டுதான் லைஃப் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்குற நிலைமையில இருந்தாங்கன்னா, மூணாவது பொண்ணுன்றனால என்னோட நான் பிறக்கும் போது ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஆனா அண்ணா அக்காக்கு எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்கறதே கொஞ்சம் கஷ்டம் அந்த டைம்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா அந்த ஒரு ஒரு ஸ்டெப்போட வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு பேருமே ஒன்னா நிறைய என்ன பிசினஸ் குட்டி குட்டியா நிறைய பண்ணுவாங்க. சீசனல் பிசினஸ் மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. அது குட்டி குட்டியான அந்த வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பா அம்மான்னு சொல்லும் போது. அது பட் ஆனா நான் இன்னும் கூட நெகிழ்ந்த ஒரு ஆள்னு பார்த்தா எங்க சித்தி, எங்க அம்மாவோட தங்கச்சி. இப்போ ஒரு 1 month முன்னாடி தவறிட்டாங்க. இப்ப பேசும்போதே ஒரு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் சிங்கிள் உமன், ஆனா அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் பேக்கப்ல இருந்தாலும் தனி ஆளா நின்று ஒரு வீடை கட்டி ஒரு பொண்ணுக்கு வந்து நினைச்ச மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி அவளுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு இப்ப பையனுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்க. அவருக்கும் எல்லாமே சேர்த்து வச்சு, ஆனா தனியாள் அவங்களாதான் எல்லாமே அந்த மேனேஜ் பண்றது சம்பாதிக்கிறது எல்லாமே பண்ணி ஒரு சிங்க பெண் மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. எங்க சித்தப்பா வந்து அவங்க இறக்கும் போது அந்த டெத் எடுக்கும் போது அந்த வார்த்தை சொன்னாரு, நீ சிங்க பெண்மா, இந்த வீட்டோட சிங்க பெண்மா அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்தது அந்த மொமெண்ட். அதனால அவங்க நினைக்கும் போது ஒரு ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு இந்த நறுநத்துல.
0: கவலைப்படாதீங்க, உங்க கூடவே தான் இருப்பாங்க உங்க சித்தி.
1: ஓகே, நிறைவு காலரா ஒருத்தர் மட்டும் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம்.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: ரெண்டு மேடத்துக்கு வணக்கம் மேடம். ஆனந்த் மேடம் சைதாபேட்டையில இருந்து.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், உங்க அப்பா அம்மா பார்த்து நெகிழ்ந்த தருணங்கள் சொல்லுங்க.
2: அது அப்பா தான் மேடம் ரொம்ப எங்களுக்கு எடுத்துக்காட்ட, நல்லா ரெண்டு பேருமே நல்லா இது பண்ணா. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை இது பண்ணாரு. என்ன சொல்றதுன்னா, இது பால் வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எங்களை கொஞ்சம் உயர்த்தி விட்டாரு மேடம். ஆனா அப்பத்திக்கு இல்ல அவரு. இருந்தாலும் நீங்க சொல்லும் போது அவங்க மனசு கஷ்டமா இருக்குது நினைக்கும் போது.
1: அவங்களோட நல்ல நல்ல தருணங்கள் இருக்கும்ல, அந்த மெமரிஸ கையோட வச்சுக்கோங்க.
2: ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை இது பண்ணாரு, ஆனா இந்த நேரத்துல இல்ல அவரு. அதான்
0: கவலைப்படாதீங்க சார், அவங்களோட ஆசீர்வாதம் நினைவுகள் எல்லாமே உங்க கூடவே தான்
1: கூடதான் இருக்கும். ஓகே, யார் என்ன சொன்னாலும் இந்த அதான் நான் எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் அவங்களோட தந்தை பத்தி பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நீங்க ஆரம்பிச்சு விட்டதான் நினைக்கிறேன்.
0: அப்பா அப்படின்னால அது ஒரு ஃபீலிங் தான். எல்லாருமே அம்மாவை பத்தி பேசுவாங்க, அம்மாவும் அதுக்கான சலிச்சவங்க இல்ல. ஆனா அதே நேரத்துல வந்து அப்பாவோட அன்பு வந்து எந்த அளவுக்கு ஆழமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வெளிக்காட்டவே மாட்டாங்க இல்ல. அவங்கள்ட்ட இருக்கிற வழி என்ன,
1: ரெகக்னைசேஷனே அவங்களுக்கு தேவைப்படாது. அம்மாக்களுக்கு எப்பவுமே ஏய் சொல்லுடா, இவ்வளவு இருக்கா இல்ல அம்மான்னு சொல்லுடா, அம்மா நான் உனக்கு இது செய்யறேன்னு சொல்லுடா அப்படிலாம் நினைப்போம். அப்பாக்களுக்கு அது தேவையே இல்ல, நான் என் கடமை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியே தான் இருப்பாங்க.
0: அது ஷேர் பண்ணவும் மாட்டாங்க, என்ன பிரச்சனை இருக்கு என்ன விஷயம் இருக்குன்னு ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. அதனாலதான் அப்பானாலே ஒரு கலெக்ஷன்.
1: இந்த குளோபல் பேரண்ட்ஸ் டே இதை விட ஒரு அழகான நோட்ல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ஷோ. கால் பண்ணி ஷேர் பண்ண எல்லாருக்குமே நன்றி. கவிதா உங்களுக்கும் நன்றி,
0: நன்றி.
1: எனக்கும் நானே நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ரெயின்போ எஃப்எம்க்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நான் வந்து சந்திக்கிறேன். கவிதா எப்படி?
0: கவிதா வந்து தொடர்ந்து பேசலான் இருக்கேன்.
1: சரி, ஓகே, அவங்க தொடர்ந்து பேசுவாங்க. நான் வந்து இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான

0: மதியானம் நல்லா இருக்கட்டும். உங்க பேரண்ட்ஸை இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கோங்க. அவங்க கடந்த போதும் அவங்களோட நினைவுகளோட நீங்களும் சந்தோஷமா இருங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சுகன்யா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வண்டிகரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்னைக்கு உங்களோட ரெயின்போல என்ன பேச போறோம் ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிரும் இல்ல பழகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த வந்து அப்படியே கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து இதுவா வேணாலும் இருக்கலாம், அது அதுல அதுல இருந்து அடுத்ததா கத்துக்காம இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம அதே விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது கம்ஃபர்ட் ஜோன், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து உடச்சி வெளில வரணும் அப்படிங்கறதா வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது எதுவா இருந்தாலும் சரி, காலையில எந்திரிக்கும் போது எந்திரிக்க முடியல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், அதனால வந்து நான் ஆஃபீஸ்க்கு லேட்டா போறேன், சரி பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். நான் வந்து பைக்ல தான் போவேன், என்ன வந்து ஆட்டோல போக மாட்டேன், இல்ல பஸ்ல போக தெரியாது அப்படின்னா தெரியாத ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறது. அதனால ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது. யாராவது என்ன கொண்டாந்து விட்டாதான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம உடைச்சிருப்போம் இல்லையா. அந்த உடைச்ச தருணம் என்ன, கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறதான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ நேர்கள் அழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நேர்கள் என் கூட அவங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். சோ நிகழ்ச்சியில முதல் பாடலா என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயும் காதல் படத்துல இருந்து தீ இல்லை அப்படிங்கிற பாட்டு, நரேஷ் ஐயர் அவங்க குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு, வாலியோட வரிகள்ல ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரி ஹரி சூரியகர்.
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ. ஸோ உங்களோட நேம் போல இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர் யார் இணைறாங்கன்னு பார்க்கலாம். முதல் நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கே சார்?
5: அம்பத்தூர் மேனன் கேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க சார், உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம்
5: பண்ணீங்க? என்னோட கம்ஃபர்ட் ஜோன்னா வேலைக்கு வந்து கரெக்டா பஞ்சுவலா போனேன்னு நினைப்பேன் மேடம். அதனால வீட்டுல வந்து சாப்பாடு ரெடி ஆகுது, ரெடி ஆகலையா அதெல்லாம் பாருங்க, கலைஞர் போயிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அம்மா டக்குன்னு சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வேலையில போகும்போது இடையில வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் வந்து அங்க டிஸ்டர்ப் ஆகும். அதனால நானு இல்ல, நான் கலந்து போயிட்டேன், நானு கடந்துட்டு அப்படின்னு அவங்கள பிக்கப் பண்ணு வச்சீங்களா, நான் அந்த கரெக்டா அந்த 5 நிமிஷம் முன்னாடி போனோம். எப்பவுமே என்னுடைய வேலையில 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி போனோம். 1/2 hour கூட பிஃபோரா போயிடுனா தவிர 5 நிமிஷம் கூட லேட்டா போக மாட்டேன். அதுதான் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனு.
4: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
5: அது வந்து அம்மா எல்லாம் ஒரு முறை நான் போயிட்டேன்னா மறுநாள் வந்து கரெக்டா சரி கிளம்பிடுவான் அவன், அடங்க கூட போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு அது கம்ஃபர்ட் ஜோன உடைக்கிறதுக்கு என்ன
5: பண்ணீங்க? நைட்ல நினைச்சிட்டு படுத்துட்டேன்னா காலைல கரெக்டா எழுந்துருவாங்க. நைட்ல படுக்கும் போதே நம்ம காலைல இந்த வேலை இருக்கு, ஒரு முறை நான் என்ன சுய பரிசோதனை பண்ணிட்டு நாளைக்கு இந்த ஒர்க் எல்லாம் இருக்கு, அதனால இந்த டைம்ல நம்ம போய் இன்னும் இந்த டைம்ல எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நான் மைண்ட்ல யோசிச்சு படுத்துட்டேன்னா கரெக்டா அலாரம் வச்சுட்டு படுப்பேன். ஆனா அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்துக்குவேன். நான் எழுந்ததுக்கு அப்புறம் தான் அலாரம் அடிக்கும்.
4: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி
5: நன்றி.
4: தேங்க்யூ மேடம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, இங்க இருந்து?
6: நான் கார்த்திக் பேசுமாம்பளம்.
4: சொல்லுங்க சார், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க?
6: நான் வந்து வெளியே போறதுக்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்து இருந்தேன். எங்க அம்மா வீட்லயே வச்சுட்டா வெளியே போறதுக்கே பயம், பேசறதுக்கெல்லாம் பயம். அப்படியே அத அப்படியே கொஞ்சம் வயசாக வயசாக அப்படியே நான் பழகிட்டேன். வெளியே போறது பேசுறது தனியாவே போக ஆரம்பிச்சிட்டேன்.
4: சூப்பர் சார், சூப்பர். அத பயத்தை உடைக்கிறது என்ன பண்ணீங்க?
6: பயத்தை உடைக்கிறதுக்கு நான் எல்லாவற்றையும் பேசினா தைரியமா வெளியே போனேன் தனியாவே.
4: இது எத்தனை வயசுல ஆரம்பிச்சது சார்?
6: நன்றி
4: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தைரியம் கண்டிப்பா வேணும். நன்றிமா, நன்றி.

0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: முத்துக்குமார் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க?
1: புரியல மேடம்.
0: உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு, அதாவது நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பீங்கல்ல, அதாவது ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு தயக்கம் வருது, அதாவது பாதுகாப்பான ஒரு வட்டத்துக்குள்ளேயே உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுட்டு நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், எனக்கு இவ்வளவுதான் வரும். இப்ப சொல்ல போனா பஸ்ல போறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னா, நான் பஸ்ல போறதுக்கு பயமா இருக்கு, அதனால நான் போக மாட்டேன், எனக்கு நடந்து போறதான் பிடிக்கும், இல்ல சைக்கிள் போறதான் பிடிக்கும், அந்த மாதிரி
1: இல்ல நிறைய விஷயம் அது போல இருந்துச்சு மேடம். சின்ன வயசுல இருந்து
0: முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம்.
1: அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சில விஷயம் என்ன நடந்துரும் போய் பார்த்தா தானே தெரியும். சின்ன வயசுல அங்க போனா பூச்சாண்டி வருவோம், பூச்சாண்டி யாருமே பார்த்தது இல்ல, போய் பாத்துருவோமே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாத்தோம்னா, அப்படி துணிஞ்சுதான் ஏன் சொல்ல போனா ரொம்ப வருஷமா எனக்கு பைக் ஓட்டவே பயமா இருந்துச்சு.
0: சொல்லுங்க சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு
1: துணிஞ்சு நான் இறங்கி பாத்துக்கலாம். அது போக போக தான் அந்த இது நம்ம புரியுது, பைக் எடுத்து நம்ம ரோட்ல போகும்போது தான் வண்டி வருது, இப்படி வேலைக்கு போனோம், இந்த வழி போன அப்படின்னு புரியுது. நம்ம போகும்போது கடைசி வரைக்கும் அது ஒரு பயமாவே முடிஞ்சிடும் இல்லையா?
0: ஆமா ஆமா, கத்துக்கவே முடியாது. நன்றி. ஒரு பயம் இருக்கும், ஐயோ பைக் ஓட்டினா உழுந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன நடந்துற போகுது, உழுந்து ஒரு டைம் உழுந்து வரனா ஓகே, அடுத்த டைம் வந்து இப்படி ஓகே இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம், இதை வந்து நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? சோ இந்த விஷயத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில நேர் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம்
2: பண்ணீங்க? மேம், தெரியாத விஷயத்த அதிகம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில முற்பட்டேன் மேம். சொல்லுவாங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா, பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்பொழுது நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிடுவோம்.
0: ஆமா ஆமா.
2: உதாரணத்துக்கு நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி கம்பெனில ஒரு டெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து டெஸ்டிங்கே செஞ்சுட்டீங்கன்னா சேலஞ்ச் வேணும்னு டெவலப்மெண்ட்க்கு போவாங்க. சரி, டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட சேலஞ்சிங்கா இருக்கணும் அப்படின்னு ஹெச்ஆர் ரிலேட்டடான ஒர்க் அப்படிங்கிறது போவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வரேன், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் பண்ண விஷயம், தெரிஞ்ச விஷயத்த நான் சிறப்பா பண்ணேன். தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு, அதை எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறதுல முற்பட்டேன். அதுல முட்டி மோதின சில சறுக்கல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது, சறுக்கிட்டோமே துவண்டு விடல, என்ன பிழை பண்ணோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஃபுல் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டேன் மேம்.
0: ஒண்ணு.
2: ரெண்டாவது, எனக்கு சில விஷயங்கள் வராதுன்னு மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனா எனக்கு தெரியும் நிச்சயம் அந்த ஒரு விஷயம் வரும்னு. ஆனா எனக்கே சில சமயங்கள்ல தோணும், இந்த விஷயம் நம்ம எடுக்கணுமா அப்படின்ட்டு, ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில போல.
0: சோ
2: அந்த உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையை திரும்ப செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு டிஃபரெண்டா திங்க் பண்றோமோ அன்னைக்கு நாள்ல நம்ம கடினமான ஒரு வேலையை எடுத்து செய்வோம். அதுல நமக்கு ஒரு பாராட்டோ அப்ரிசியேஷனோ அல்லது நமக்கு நாமக்கே ஒரு மன நிறைவான ஒரு தருணம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு அடிக்கடி நம்ம புதுசா ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு புலப்படும்.
0: சூப்பர் சூப்பர், எப்பவுமே ரெண்டு விஷயங்களை சொல்லுவீங்க, இன்னைக்கு ரெண்டு விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்கீங்க. நன்றி சார், நன்றி.
2: தேங்க்யூ மேம்,
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், வாழ்க வளத்துடன். சொல்லுங்க, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறதுக்கு என்னெல்லாம்
3: பண்ணீங்க? கார் ஓட்டுறது, கார் ஓட்டுறது கொஞ்சம் பயமா. ஒரு நாள் எங்க பையன்
0: உட்கார வச்சு
3: ஸ்டார்ட் பண்ணிட்டான். பக்கத்துல சேர்த்து உட்காந்துருமா, அப்பா இப்படிதான் சரி எனக்கு பைக் ஓட்டல ஓட்டல அந்த அனுபவத்தை
0: ஓட்டேன்.
3: இப்ப அது பயம் நீங்கி போச்சு, ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த பயம் இருந்தது, அதுக்கு வந்து பயம் நீங்கி போச்சு, அது தைரியம் வந்துட்டு.
0: சூப்பர், இப்ப சூப்பரா ஓட்டுவீங்க.
3: இப்ப நானே ஓட்டுறேன்.
0: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரிதான் ஒரு விஷயம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம தயங்கி நின்றுட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் கடைசி வரைக்கும் கத்துக்க முடியாமே போயிடும். சோ அதனாலதான் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல காலை வச்சு இறங்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயமாவது மண்ணாவது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டு அப்புறம் பேசலாம். என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவீரன் கிட்டு படத்துல இருந்து இளந்தாரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டுங்க. பூஜா வைத்தியநாதோட வாய்ஸ்ல, யுகபாரதியோட லிரிக்ஸ்ல, டி இமானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: நேரம் 11:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ. ஸோ உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, கம்ஃபர்ட் ஜோனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார்?
1: பெருமாள் பட்டன் ஜெயசிங் மேம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க. தேங்கிறது, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு பயமா இருக்கலாம், இல்ல வந்து இது சொகுசா நம்ம

0: வந்து ஒரு பழகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னொரு லெவலுக்கு போகாமல் இருக்கலாம் அந்த மாதிரி.
1: அப்படிலாம் எனக்கு இல்லைம்மா.
0: ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி.
1: நன்றிம்மா.
0: ஸோ நீங்களும் கால் பண்ணலாம், 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298-6-0038 மற்றும் 295-2-0554 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ.
2: சகோதரர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரி எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சார் வேண்டாம், சகோதரர்.
0: சரி சொல்லுங்க சகோதரரே, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கு. பாத்தீங்கன்னா நானு அப்பா அக்கா மூணு பேர் தான். அப்பா சமையல் செய்வாரு, அக்கா கத்து கொடுத்துனா திருமணமான உடனே அப்பா செய்ய சொல்ல நான் யோசனை பண்ணேன். அப்பா சமையல் செய்துட்டு வேலைக்கு போறாரு, அப்ப நம்ம செய்தா என்னன்னு சொல்லி அவரு சொல்லாம ஒரு நாள் நான் செய்தேன். காலையில சாப்பாடு எடுத்து கொடுத்த உடனே வீட்டுக்கு வந்தவுடனே என்ன அப்படியே கட்டி குடிச்சாரு. என்னடா என்னங்கப்பா அப்படின்னு. இல்ல நான் சொல்லியே குடுக்கல, நீ செய்திரே இன்னும் கூட கொஞ்சம் ஒப்பி இருக்கு, அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்புறம் வாரத்துல 5 நாள் உன்னுடைய வேலை அது நீ செய்யணும்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துனதுக்கு அப்புறம் சாப்பிடுறப்போ உட்காந்து காலை மடக்கி சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்பா அப்படின்னு. அப்படி நாம சாப்பிடுறப்போ நாம சாப்பிடக்கூடிய பொருள் சீக்கிரமா ஜீரணமாகும், நம்ம உடம்புக்கு நல்லது. எழுந்துக்கிறப்போ ரெண்டு கைய ஊனிட்டோ ஒரு கைய ஊனிட்டோ எழுந்துக்க கூடாது, அப்படியே நாம காலை எழுந்து எழுந்துக்கணும். ஏன் அப்ப நம்மளோட உடம்பு நல்லா இருக்கு அப்படி நான் நினைக்கணுங்காரு. அப்பா நீங்க சொல்லி கொடுத்ததுல இருந்து அதை நான் கத்துக்கிட்டு இப்ப திருமணம் ஆகி கூட சில நேரத்துல நான் சமையல் பண்ணுவேன், அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நான் கத்துக்கிட்டதுனால 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச போது எங்கன்னா போனா கூட நான் தரையில தான் உட்காருவேன். ஏன்னு போதிய கௌரவம் இல்ல, இது அப்பா சொல்லி கொடுத்தது. நான் நினைக்கணும் இல்லையா, இதை உட்காடுறப்போ அப்பா நினைப்பு வரும் அப்படின்னு அதை நான் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு அதுக்கு நன்றி, நன்றி, நன்றி.
0: சூப்பர் சூப்பரா ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றி சார், நன்றி. இதுதான் சின்ன விஷயமா இருந்தாலும் வந்து அந்த விஷயத்த வந்து கஷ்டமா இருந்தாலும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததை வந்து செஞ்சிருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. கீழே உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து எல்லாருமே நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கிறதுனால எல்லாரும் ஃபாலோ பண்ணால் தப்பே கிடையாது. ஸோ கம்ஃபர்ட் ஜோனை பற்றி பேசிட்டு இருக்கிறோமா, அப்போ வந்து அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
3: அந்த ஜாப் வந்து சூட்டபிளா இல்ல. சோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் தாண்டி ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக ஒரு நியூ ஜாப் அப்ளை பண்ணி வெளியில வந்திருக்காங்க.
0: சோ
3: நான் லைவ்லயே பாத்திருக்கேன், அதெல்லாம் ரொம்ப அட்மையரா இருந்தது. சோ அந்த மாதிரிதான் என்னோட ப்ரீவியஸ் ஜாபும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரிதான் ஃபுல்லா கூட்டு போவாங்க, அதுவும் நல்ல கம்ஃபர்ட் ஜோனா தான் இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே பாத்துட்டு சோ அதுல இருந்து வெளியில வந்துட்டு இப்போ இந்த மாதிரிதான் வேற ஜாப் போயிருக்கேன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து முயற்சி பண்றது ரொம்பவே நல்லது என்ன கேட்டீங்கன்னா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் சூப்பரா சொல்லீங்க, நன்றி மேடம், நன்றி.
3: ஓகே ஓகே மேம், தேங்க்யூ,
0: நன்றி. இதையுமே நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப், அந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா பழகுறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக விட்டு போக சொல்லலை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இன்னொரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியலை, அங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இல்லை இன்க்ரிமெண்ட்டே இல்லை, அதாவது ஒரே சேலரியே கொடுக்குறாங்க நிறைய வேலை வாங்குறாங்க, இல்லை அதே சேலரி தான் இருக்கு வேலையே இல்லைப்பா, காலையில் நான் போனேன்னா உட்காந்துருப்பேன் கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் மேனேஜருக்கே தெரியாமல் நான் பாட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாயந்தரமாக கிளம்பி வந்துடுவேன், இது ரொம்ப சொகுசாக இருக்குது, ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னுடைய சர்க்கிளே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் பாக்குறேன். ஸோ அந்த விஷயத்த வந்து நான் என்ன கேட்டால் வந்து பிடிச்ச ஆஃபீஸாக இருந்தாலும் பிடிச்ச நண்பர்களாக இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் ஒரு புதுசான ஒரு விஷயத்த கற்றுக்க முடியலை இல்லை புதுசான ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஆஃபீஸ்க்கு கஷ்டமாக இருந்தாலும் அதாவது ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியும் போது கஷ்டமாக தானே இருக்கும் அப்படி கஷ்டமாக இருந்தாலும் அந்த இன்னொரு விஷயத்துக்கு இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம போகிறது தான் வந்து நல்லது அப்படிங்கிறது தான் ஒரு நான் சொல்ல வர விஷயம் அதாவது கம்ஃபர்ட் ஜோனை வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி அது

சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிட்றேன்னு சொன்னார் தெரியுமா ஒருத்தர், அந்த மாதிரி அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, அந்த கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதையே ஃபாலோ பண்ணுறது வந்து நம்மளோட வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வளர்ச்சியை வந்து தடுக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நேயர்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டுட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டுக்கு அப்புறமா. நீர்ப்பறவை படத்திலேருந்து பரபர பர பறவை உண்டு அப்படிங்கிற வாய்ஸ் பாட்டு, ஸ்ரேயா கோஷலரோட வாய்ஸ்ல, வைரமுத்தோட லிரிக்ஸ்ல, ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே செமதூளு.

நேரம் 11:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ வித் மீ கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் பத்தி பேசிட்டு இருக்கோம். எல்லா லைஃப்லயுமே வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம பழகிருப்போம். ஒரு விஷயத்த பழகிட்டோங்கிறதுனால அடுத்த லெவலுக்கே போகாம அதே இடத்துல உட்காந்து தேய்ச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயத்த எப்போ பிரேக் பண்ணீங்க அப்படிங்கறதான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில எங்கக்கூடிய அடுத்த ஏரியான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. லைன்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாட்டுக்கு அப்புறமா என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது படத்துலேருந்து கருவை காட்டு கருவாயாங்கிற பாட்டு, சூப்பரான பாட்டு. வந்தனா ஸ்ரீனிவாசன் அண்டு குழுவினர் சேர்ந்து பண்ண பாட்டு. வைரமுத்தோட லிரிக்ஸில் டிமானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ. உங்களுடைய ரெயின்போவில் எதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு நேயரை நாங்கள் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க இங்கேருந்து?
2: அண்ணாநகர்லேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க மாலினி தேவி அம்மா.
2: எனக்கு சொல்லுங்க. முதல்ல ஒரு தொழில் தெரியலன்னா கொஞ்சம் அதுல இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுலயும் நம்ம பெண்களை பொறுத்தவரை நான் எனக்கு சொல்றேன், நான் 87, 88 பெண்களை வந்து பெரும்பாலும் கடையில வைக்க மாட்டாங்க, மளிகை கடை வச்சிருந்தாங்க. நான் உள்ள என்ன கொண்டு நீ உட்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு நான் எப்படி, ஏன்னா நான் கிராமத்துல இருந்து வந்ததுனால நாங்க வீட்டை விட்டு வெளியே போகாதான். அங்க அந்த முத்தத்தை கூட கீழே இறங்க தெருல கூட நிக்க மாட்டேனா. அப்ப நான் எனக்கு சவாலாதான் இருக்கும். அது அந்த இடம் நிறைய பேர் வருவாங்க, எப்படி பேசணும்னு தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் கலக்கமா இருந்தது. நம்ம எப்படி பேசி அந்த பொருட்களை கொடுத்து எப்படி வாங்கணும்னு ஒரு 4-5 நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா வீட்லயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேற போனோம். அது ஒரு சவாலு. அது ஒரு ஒரு வாரத்துக்கு மேல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் அது சீக்கிரம் 4:30 எந்திரிச்சிருவேன். அப்போ 4:30 எல்லா வேலையும் பார்த்துட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு மத்தியானத்து சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு அப்ப சமையலும் அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சாப்பாடு எப்படி ஒரு 2 மாசம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அது கரெக்டா அந்த பிளான் பண்ணி செய்யும் போது அது இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னும் விடல. அந்த காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பாக்குறது
1: சுறுசுறுப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணோம்னா
2: அது நம்ம இப்படிதான் கஷ்டப்பட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அது நம்ம இஷ்டமா செய்யணும். அந்த கஷ்டம்

0: சூப்பர் சூப்பர்மா, நன்றிமா, நன்றி
1: நன்றி.
0: ரொம்ப அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா, கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த இடத்துல இது எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். பிடிச்சி செஞ்சோன்னா அந்த வேலை வந்து பிடிக்காத வேலையும் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ஏரியான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, நேர்கள் இணையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, உங்களோட கருத்துக்களை பகிர்ணும்னு நினைச்சிங்கன்னா, 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் நான் எல்லாம் வராங்க போகிறாங்க, வராங்க போகிறாங்க.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: ஈரோடு மாவட்டம் வாரியர் லெவல் குழந்தை நாதன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணீங்க? கேக்குற விஷயமே அதுதான். பிடிக்காம இருந்தாலும் அந்த விஷயம் வந்து நல்லதா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம செய்யணுங்கிறது தானே. சரி, அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, வணக்கம் ரெயின்போ. ஸோ நேயர்கள் தொடர்ந்து வராங்க போறாங்க வராங்க போறாங்க. ஓகே, அடுத்ததான் நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். எங்கேயும் எப்போதும் படத்துக்காக சொட்ட சொட்ட நனைய வைத்தாய் அப்படிங்கிற பாட்டு, சின்மையை அந்த சத்யா சேர்ந்து பாடின பாட்டு. நான் முத்துக்குமாரோட வரிகளில் சத்யாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கேன். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதூல்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 11:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ வித் மீ கவிதா. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடைக்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிறைவு காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுங்க இங்கேருந்து?
2: நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: சத்தம் கேட்குதா? அப்படியே கட்டாயிக்கிட்டே இருந்துச்சு.
1: சரிம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சத்தம் கேட்குது.
2: எனக்கு பிடிக்காத வேலை பாத்திரம் விளக்குற வேலை.
1: ம்,
2: ஆனா என்ன செய்யறது, எனக்கு தர ஆகல. அதனால என்ன செய்வேன், நிறைய பாத்திரத்தை குமிச்சு வைக்கும் போது விளக்குறதுக்கு சங்கடமா இருக்குல்ல மண்மனுக்கு, அத பார்த்தாலே பயமா இருக்கும். அதனால என்ன செய்யறது தெரியுமா, அப்பப்ப அப்பப்ப என்னென்ன வேலை எப்பப்ப நடக்குதோ, காப்பி போட்டோமா சட்டியை டக்குன்னு விலைக்கு கழுவி கழிச்சிடுறது. அது பிடிக்காத வேலையா இருந்தாலும் அதை வந்து பயிர்ந்து அதை எப்படி நுணுக்கமா செய்யணும்னு பார்த்தோம்னா புடிச்சுக்கிறோம்ப்பா, அந்த வேலையை புடிச்சுக்கிறோம் நம்மளுக்கு. அதனால அப்பப்ப கிடைக்கிற பாத்திரத்துல ரெண்டு ரெண்டா விலைக்கு வைக்கும்போது இதுவும் சுத்தமாகுது, இந்த ஃபேஷன் வாஷ் பேஷன் சுத்தமாகுது. பாத்திரங்களும் அடிக்கி அடிக்கி பாத்திரம் விளக்க விட மேனிக்கே எந்த நேரம் இருக்கா, அதை பார்க்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு. சரி, நம்ம அந்த வேலைய பிடிக்கலைனாலும் அப்பப்ப பாக்குறதுனால அது பிடிக்கிற மாதிரி மாத்திக்கிட்டோம்.
1: பாட்டு கேட்டுட்டே விளக்குறீங்கன்னா வந்து ஈஸியா முடிஞ்சிடும்ல.
2: ஆமா ஆமா, வானொலி கேட்பேன், எந்த நேரம் வானொலி கேட்டுக்கிட்டேதான். எல்லா வேலையுமே வானொலி கேட்கும் போதே எல்லா வேலையுமே, அதாவது உழைத்து களைத்து இருக்கும் மக்களை சலிப்பில்லாமல் ஏற்றி செல்லும் உல்லாச படகா வானொலி இருக்கும் போது என்ன கவலை.
1: ஆஹா, கவிதை கவிதை கொட்டுதே,
2: கொட்டுதே.
1: நன்றி.
2: உண்மைதான்,
1: உண்மைதான், உண்மைதான், உண்மைதான்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா, வானொலி கேக்கிறதுனால அப்படியே வந்து அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கேளுங்க, செம ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நேயர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களோட விஷயங்களை. ஒரு கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ நானும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் ஒரு பயம் இருந்து இருந்துகிட்டே இருக்கும், அது எதுவாக இருந்தாலுமே. ஆனால் அதை வந்து தள்ளி போடுறதுனால அது லாஸ் ஆகிருக்கு, மிஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ணணும்னா,

அதை அட்டன் பண்ணும், அதாவது அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ வந்து எங்கே விட்டாலும் தனியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கற்றுக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயே பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் வந்து பிறகு லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைக் ஓட்டுறதுல வந்து பயமாக எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நானே சொன்னல எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ வந்து அதை கற்றுக்கிட்டேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்து ஒரு வாட்டி விழுந்து வரணும் ஆட்டோமேட்டிக்காக அதை கற்றுக்கிறோங்கிற மாதிரி தான். இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப சொகுசாக இருக்குது, இடங்கப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோமே காலையில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 1 hour ஃபர்ஸ்ட் என்ன நான் எடுத்த எடுப்பிலேயே போயிட்டு நான் 4 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு நினைக்காம 1 hour ஃபர்ஸ்ட்டு முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அடுத்த 1 hour அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பண்ணிங்கன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் ரெகுலராக அது பழகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களுக்கு பழகிடும். அதாவது அது பிடிச்சிரும், அந்த பிடிக்காத வேலையாக இருந்தாலும் பிடிச்சிரும். ஸோ பிடிக்கவே பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அது நல்ல விஷயம் நம்மளுக்கு கற்று தருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கற்றுக்கிறது, அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி ஷோ கேட்டுருக்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயமாக இருக்குது, இத்தனை வயசானாலும் பரவாயில்ல, பயமாக இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம், அது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிடும். ஸோ நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் வந்து அடுத்ததாக 1 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையா படத்துலேருந்து ஒரு சூப்பர்வான பாட்டு வந்துட்டே இருக்குது. ஹரிச்சரன் அண்ட் தன்மையோட வாய்ஸில், முத்துக்குமாரோட லிரிக்ஸில், யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: விவசாயிகளுக்கு நம்பகமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2026 பிப்ரவரி 17 தேதி இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் பாரத் விஸ்தார் திட்டம். அதாவது விர்ச்சுவலி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸ் என்பதுடைய சுருக்கம்தான் விஸ்தார். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவுடன் உதவக்கூடிய வகையில் உருவாக்க

0: ஆக்கப்பட்டது. இந்த தளம் ICAR என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் உருவாக்கப்பட்ட அரசியல் வேளாண் நடைமுறைகள் மற்றும் பல்வேறு அரசு டிஜிட்டல் தளங்களில் இருக்கக்கூடிய சூழல் அமைப்புகள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறது. பயிர் மேலாண்மை, வானிலை, சந்தை விலைகள், பூச்சி மற்றும் நோய் தடுப்புகள், மண் ஆரோக்கியம் குறித்த அனைத்து ஆலோசனைகளையும் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. பயிரிடுவதற்கு முன்பாக மழை எப்போது வரும், வெப்பநிலை மாற்றம், புயல் எச்சரிக்கை போன்றவற்றை முன்கூட்டியே வழங்கும். விவசாயி தன்னுடைய கைபேசியில் பயிரை புகைப்படம் எடுத்து பதிவேற்றினால் நோய், பூச்சு தாக்குதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் நாம் பெறலாம். பயிர் விளையும் போது மண்ணின் ஈரப்பதத்தை கண்காணித்து எப்போது தண்ணீர் விட வேண்டும், எவ்வளவு தண்ணீர் விட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். மண்ணின் தரம் என்ன, எந்த மண்ணிற்கு எந்த பயிர் பொருத்தம், எந்த உரம் சிறந்தது என்பதை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யும். பயிருடைய விளைச்சலுக்கு பிறகு எப்போது விற்பனை செய்யலாம், எந்த சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் என்று பல்வேறு சந்தைகளுடைய விலைகளை ஒப்பிட்டு விவசாயிகளுக்கு தகவல்களை வழங்கும். இந்த தளம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் சேவையை வழங்குவதால விவசாயிகள் தங்களுடைய மொழியிலேயே ஆலோசனைகளை பெறலாம். ஆண்ட்ராய்டு கைபேசி இல்லாதவங்க 1552 6 1 என்ற எண்ணின் மூலமாக குரல் அடிப்படையிலான தகவல்களை பெறலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டம், பிரதம மந்திரி உழவர் வேளாண்மை திட்டம், மண் சுகாதார அட்டை, கிசான் கடன் அட்டை, வேளாண் உட்கட்டமைப்பு நிதி, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, பிரதம மந்திரி ஆஷா, திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம், ஒரு துளிக்கு அதிக பயிர் மற்றும் வேளாண் இயந்திரமாக்கல் துணை திட்டம் உள்ளிட்ட 10 முக்கிய மத்திய திட்டங்களை ஒருங்கிணைக்குது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தளம் ஸ்மார்ட் போன் அல்லாத பயனர்களுக்கு குரல் வழி மற்றும் ஊடாடும் குரல் வழி பதிலளிப்பு அமைப்பு அணுகலை வழங்குகிறது. இது டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக பிராந்திய மொழிகள், மாநிலம் சார்ந்த வேளாண் திட்டங்கள், தகவல் மற்றும் விரிவாக்க வலையமைப்புகள், அத்தோட விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றுக்கு விரிவுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாரத் விஸ்தார் 2023 ஆண்டுடைய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் நாட்டின் பிற தகவல் தொழில்நுட்ப சட்டங்களுக்கு இணங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு ஆகியவற்றின் இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக இணக்கமான வலுவான தரவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது மட்டுமில்லாம அரசாங்கம் இந்த அனைத்து தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளிலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில பாதுகாப்பு தணிக்கைகளை மேற்கொள்றதோட அபாயங்களையும் கண்காணிக்கிறது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேரம் 12 மணி 6 நிமிடம் ஆகிட்டு இந்த நேரத்துல நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேயே ஆர்ஜிஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி காலையில் வந்த ஆர்ஜி வந்து இன்னைக்கு குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உலக பெற்றோர்கள் தினம். ஸோ அதை பற்றின சில விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி ஸ்நேகிதிகளுக்கு கேள்வி இருக்க போகுது. ஸோ என்னை பற்றி சொல்ல நினைக்கிறேன், உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக நான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியலாம், தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், இது வந்து உலக பெற்றோர்கள் தினம். ஃபாதர்ஸ் டே இருக்குன்னு தெரியும், நம்மளுக்கு மதர்ஸ் டே இருக்குன்னு தெரியும், ஆனால் பெற்றோர்கள் தினம் இருக்குன்னு தெரியுமா? இந்த டே எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்காக செஞ்சிட்ருக்க செய்ய போகிற அர்ப்பணிப்பாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தன்னலமற்ற சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணியே ஆகணும்ல, நம்மளுக்கு அவங்க வாழ்க்கையை தியாகம் செய்வாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நடந்துட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும், ரெகக்னைஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி வந்து உலக பெற்றோர்கள் தினம் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வெறும் நம்மளோட இந்தியாவில் மட்டும் இல்லை நம்ம கான்டினென்ட்டில் மட்டும் கொண்டாடல, உலகமே கொண்டாடுது இன்றைக்கி இந்த நாளை. நான் ரீசண்டாக ஒரு செய்தி பார்த்தேன் டிவியில், ஒரு ஒரு 4-5 அடுக்குமாடி வீடு இருக்கும், அந்த வீட்டில் திடீர்னு வந்து தீ பற்றி எரியுது, ஒரு 2 குழந்தைங்க அம்மா இருக்காங்க கூட, இந்த ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு, அந்த ஆட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க, வந்துட்டு அவங்க குழந்தைகளை அந்த அம்மா வந்து தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைகளை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல. ஸோ அந்த லைன் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, உங்களால் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருந்துருக்க முடியும், அதாவது தன் உயிரையும் கொடுத்து தான் குழந்தைங்களை அவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் இப்படி மட்டும் இல்லை, எங்கள் அப்பா எனக்காக என்ன செஞ்சார் தெரியுமா, எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க தெரியுமா, எனக்காக அவங்க கனவே இழந்திருக்காங்க தெரியுமா, இதை அர்ப்பணித்தாங்க அப்படின்னு பேசுவோம்ல. ஸோ அதையெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கான நாள். ஸோ இன்றைக்கி ஸ்நேகிதிகளுக்கு நான் என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட என்னென்ன விஷயத்தை சொல்லி கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட என்னென்ன விஷயத்த சொல்லி கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறதான் கேள்வியே. இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-55-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. முதல் நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
1: கலா பேசுறேன் மேடம்.
0: கலா மேம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: அம்மாக்கு 4 பொண்ணு 5 ஆண் பசங்க, எங்க எல்லாம் நினைச்சு வளர்த்து காப்பாத்தி கரை ஏற்றி அம்மா எழுத்து கொண்டு வரைக்கும் நம்ம தான் மேடம், அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: விஷயம்
1: படிச்சு முடிச்சு முடிச்சு எங்க அம்மா தான்
0: என்ன கண்டிப்பா சொல்லி வளர்ப்பீங்க? இதெல்லாம் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நான் சொல்லி
1: வளர்த்துருவேன். எங்க அக்கா வந்து குழந்தை போயிருவாங்க, அவங்க அவங்க ஒர்க் பண்றாங்க அக்கா, அவங்க அம்மா செய்து கொடுத்தாங்க, அதே மாதிரி நானும் கொஞ்சம் அதுவும் வந்து நடக்கும் ஸ்கூலுக்கு வந்து எங்க சண்டே நடந்துட்டு போயிருவாங்க அப்பா, கூப்பிட்டு போய் செய்வேன், ஆனா நல்லா பழக்கம் குழந்தைங்க அதெல்லாம் வந்து செய்யணும், என்ன செஞ்சாலும் பெரிய மண்ணை கூட கையை பிடிக்கிறோம், தண்ணி மணி கொடுக்கோம், காய் பிடிக்கும் குழந்தைங்க, ஒரு 6 வயசு நம்ம ரொம்ப தெரியுது, ஆனா அவங்க செய்யறது வந்து பார்த்து கட்டுக்கும், அதுதான் விஷயம்
0: கண்டிப்பா.

0: என்னமோ குழந்தைங்க அது பாட்டுவாங்க, மழை போனீங்களே அது கண்டிப்பா செய்யும். இந்த காலத்துக்கு குடிச்சிருக்கிறாங்க, ஆனா எங்க பசங்க அப்படிதான் செய்ய ஆரம்பிச்சு. நம்ம செய்யறங்க அதை பார்த்து கத்துக்கிடுங்க.
1: கரெக்டா சொன்னீங்க, தேங்க் யூ, நன்றி மேம். அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஸோ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு குழந்தைகள் வந்து நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியிலேருந்து. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள்.
1: நன்றி.
2: சூப்பர் டாபிக். அப்பா அம்மா இல்லைனா ஒண்ணுமே இல்லை.
1: கண்டிப்பா.
2: தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை. அது மாதிரி அவங்க அம்மா எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் தைரியமா இருக்கணும், ஓங்கால நிக்கணும், நல்ல விடாமுயற்சியா பண்ணணும் எதுவும் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
1: நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு.
2: எல்லாரோடையும் ஷேரிங் இருக்கணும், ஷேரிங் கேரிங். அப்பா அம்மா இல்லாம மத்தவங்களுக்கும் அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு இடுக்கன் கை உடுக்கை இருந்தவன் கை போல அங்க இடுக்கன் கலைவதான் நட்புங்கிற மாதிரி, யாருக்கா இருந்தாலும் நீ வந்து உதவி செய்யற மாதிரி ஒரு அந்த அந்த அந்த பார்க்கும் போது ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு டக்குன்னு செய்யணும், நமக்கு என்னன்னு போக கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க பையனும் அது மாதிரி இருந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த குப்பைகள் எல்லாம் இந்த கண்ட இடத்துல எல்லாம் போடக்கூடாது. அதாவது அங்க செப்பல் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், ஷூ எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், கொடை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துட்டா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர்,
2: நன்றிங்க மேம். சூப்பர் டாபிக்,
1: தேங்க்யூ,
2: தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
1: நன்றி, நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம் சார். இது சிநேகிதிகளுக்கான ஷோ இது. நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராணி மேம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்,
1: சொல்லுங்க.
4: எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கேரிங்னா எங்கன்னா அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க. எங்க அம்மா அதாவது நீ வந்து வேலை பார்க்கணும், படிச்சுட்டு நல்லா வேலை பார்க்கணும், வேலை பார்த்தாலும் உனக்குன்ட்டு காசு சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும். அவங்களுக்கு இப்படி சொல்லுவாங்க. எங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பாவும் ரொம்ப தைரியமா இருக்கணும் பாருங்க, ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல வந்து வேலைக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா ஃபைட் அவுட் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்து வேலைக்கு போக வச்சு நான் டீச்சர் வேலை பார்த்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன்.
1: சூப்பர் மேம். நீங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறீங்க?
4: அதுதான் என் பையன் சொல்றேன். என் பையன், எனக்கு ஒரே பையன் தான், என்ன சொல்றேன், அம்மா நீ வந்து எல்லாரோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். முதல்ல இதனால எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு மட்டும் நீ நினைக்க கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவுறதுக்கும் இருக்கணும், உதவுறதும் ரொம்ப கேர்ஃபுல்லா உதவணும். யாரு கேட்டாலும் கொடுக்கறதுங்கிறது வேற, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது வேற அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிதான் பையன் வளர்க்கறேன். எங்க அம்மா அப்பா அப்படிதான் சொல்லி வளர்த்துட்டாங்க. அதனால
1: சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி மேம். ஓகே,
4: थैंक यू.
1: சோ இதா ஷேரிங் கேரிங், அதாவது எல்லார்கிட்டயுமே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா எல்லார்கிட்டயும் கொடுக்கறதும் தப்பு, அதாவது முட்டாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனா அதுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி வளர்க்கறது, சின்ன சின்ன விஷயங்களை அவங்களே செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து, அது ஒரு வேலையா பார்க்காம அதை ரெஸ்பான்சிபிளா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப குழந்தைகிட்ட போய் அந்த வேலையை சொல்லாம நம்ம யோசிக்கலாம், ஆனா பின்னாடி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், பின்னாடி பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
1: மாலினி மேம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
5: குழந்தைங்க வளரும் போது சில நேரம் நம்மளாலதான் பார்த்து வளருவாங்க, அது நம்மள பார்த்து வளருவாங்க, அது நம்ம நல்லா நடந்துக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரியும் பாத்தீங்களா, இப்ப இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது பலரையும் பாப்பாங்க. அப்போ அப்போ வந்து சில நம்ம காசு கொடுப்போம். இப்ப முன்னாடி எல்லாம் நாங்க காசு எல்லாம் வாங்கினதே கிடையாது வீட்டுல. இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுப்போம், அத நீ ஒன்னு போற அது கொஞ்சம் சேமிப்பு வையன்னு சொல்லி கொடுப்பேன். பசங்க அப்படித்தான், அப்ப இந்த பத்துக்கு 40 ரூபா இருக்கும், 1 ரூபாய் கொடுப்பேன், அப்படியே கொண்டாந்து சேமிப்பு போட்டேன். எங்க பையன் அப்படிதான் செய்வான். அம்மா பஸ்ல போறேன்னா சைக்கிள் போவான். சைக்கிள் போனானா பஞ்சர் கிஞ்சர் ஆனாலும் அதை பாத்துக்கிறத நீயே பாத்துக்கணும். அந்த அந்த இதை சொல்லி கொடுத்துருவேன்.
1: சூப்பர் மேம், ரொம்ப பெரிய விஷயம்.
5: காசு கொடுப்பேன், 1 ரூபாய் கொடுத்தேன்னா அதை நீ எது வாங்கலன்னா அப்படியே கொண்டாந்து வச்சுட்டு சொல்லுவேன். அது மாதிரி இப்பவும் இப்ப பெரிய வேலையும் பாக்குறான்,

0: இப்பமா ஒரு சேவிங் தனியா இருக்கும், அது இவங்களுக்கு உள்ளவங்களுக்கு அதை ஒரு குறிப்பிட்டு அப்படியே பிரிச்சு பண்ற மாதிரி தான்
1: பண்ணிட்டு இருக்கேன்.
0: பின்னாடி வாரதை வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம், அவங்களும் அதை நம்ம புரிஞ்சு நம்ம அதை செய்து காட்டோம்னா கட்டாயம் செய்வாங்க.
1: ஏன்னா
0: இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு செய்யணுமோ அதை செஞ்சுங்க. நம்மளுக்கு கீழே கஷ்டப்பட்டா, ஏன்னா கஷ்டப்படுறவங்க நம்மளுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாரும் அதை தெரிஞ்சு செய், தெரியாம கொடுக்காத அப்படின்னு வேணாம். புரிஞ்சுக்கிட்டு செய்யற, ஆமா புரிஞ்சுக்கிட்டு செய்யறது அவங்களுக்கு நம்மளுக்கு அந்த பலனுக்காவல நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். சும்மா கேட்காங்கன்னு கொடுக்க கூடாது, அதை நல்லா அறிஞ்சு புரிஞ்சவங்களுக்கு நீ செய்ய விடுமே. அவன் அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பையங்க இருக்காங்க, ரெண்டு பையங்களும் அப்படிதான்.
1: சூப்பர் மேம், சூப்பர். வாழ்த்துக்கள் மாலினி அம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம். எல்லாரும் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கருத்தாவும் இருக்கு, லைக் சின்ன வயசுல இருந்தே சேவ் எப்படி பண்றது, ஒரு ₹1 கொடுத்தாலும் அதை அவங்களுக்காக எப்படி பயன்படுத்திக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு 20 வயசை கடந்துட்டு வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறோம் இல்லைன்னா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போறோம், தனியா ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப கண்டிப்பா தேவைப்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸை பார்த்தா கத்துக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ உங்களை பிரதிபலிப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கிறதும் முக்கியம், நீங்க என்ன சொல்றீங்கிறதும் முக்கியம், நீங்க என்ன கத்துக் கொடுக்குறீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, மது பாலகிருஷ்ணன் அவர்களோட குரல்ல, வித்யாசாகரோட இசையில அபியும் நானும் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கிட்டிணைந்திரங்கள், இது ரெயின்போ பண்புலை 101.4, இங்க எல்லாமே சமதூளை.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 12:22 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிகளுக்காக ஸ்நேகிதிகளுக்காகவே நான் கொண்டு வந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், உலக பெற்றோர்கள் தினம். அதனால் அவங்களுக்கு என்ன கேள்வினா, பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு இந்தந்த விஷயத்தை என்னென்ன விஷயத்தையும் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. நிறைய பேர் அவங்களோட பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் உங்களோட பதிலை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 மற்றும் 2952055544. இதுதான் நம்பர். கூடவே 044 போட்டுக்கோங்க வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நுங்கம்பாக்கம்.
0: சார் ஓகே, இது ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி.
1: சாரி
0: சார், அவர் நான் சொல்றத கவனிக்கல. ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். இது ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி அப்படின்றதுனால பெண்கள் மட்டுமே தான் கால் பண்ணணும். இந்த 1 மணி நேரம் மட்டும் விட்டுருங்களேன், இதை தாண்டி அடுத்த எல்லா நேரமும் காலேஜ் இருக்க டைம் எல்லாமே எல்லாருமே கால் பண்ணி பேசலாம் இல்லையா. ஸோ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி பிரத்யேகமாக வந்து விமன்காகவே ஸ்நேகிதிகளுக்காகவே இருக்க நிகழ்ச்சி. ஸோ அவங்களுக்கு மட்டுமே நம்ம வாய்ப்பு கொடுப்போமே ப்ளீஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் வந்து குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் வந்து என்னென்ன விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அப்சர்வேஷன். குழந்தைகளுக்கு இப்போது பெற்றோர்களுக்கு வந்து முன்னாடி நிறைய பொறுமை இருந்தது, இப்போ அந்த பொறுமை கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது சரியாகவும் இருக்கலாம், சரியில்லாமலும் இருக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும். ஒரு வேலை நம்ம செய்கிறோம், வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு வீடு கூட்டுறோம், இல்லை பாத்திரம் விளக்குறோம், என்னவா வேணா இருக்கட்டுமே, ஒரு வேலையை நம்ம புதுசாக செய்கிறப்போ கண்டிப்பாக தவறுகள் நடக்கத்தான் செய்யும், கரெக்டா? ஆமாம். நம்மளுக்கே ஒரு அம்மாவுக்கு அம்மா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறப்போ ஒரு 28-30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 26-28 இருக்கேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 26 வருஷமும் அந்த சில விஷயங்கள் எதையாவது நீங்கள் கற்றுருப்பீங்க. உங்கள்லேருந்து ஒரு 10 வயசு குழந்தை, ஒரு 15 வயசு குழந்தைன்னே வச்சுக்கிட்டுமே, அப்போ தான் புதுசாக ஒரு வேலையை கொடுக்குறப்போ முதல்ல நீ என் கூட வந்து நின்று நான் என்ன வேலை பண்ணுறேன்னு பாரு, நீ பார்த்துட்டு அப்புறமா நீ அந்த வேலையை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதும், அந்த அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அந்த ப்ராக்டிக்கல் தீரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, தீரி ஓகே அடுத்து நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ ப்ராக்டிக்கலில் கண்டிப்பாக தப்பு நடக்கும், தப்பு நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி நடக்கிறப்போ இந்த விஷயத்தை எப்படி செய்வோமா, இது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது நல்லது. என்ன அப்படின்னா, தலு உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இப்படி தான், இது ஒரு வேலை இது ஒருபடியாக சரியா, நீ போ போய் ஃபோன் தான் நோண்டு அதையும் நோண்டு போ அப்படின்னு சொல்கிறது. இது என்னென்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை புதுசாக செய்கிறோம் அப்படின்னா அதில் தவறுகள்

மறத்தா செய்யும். நீங்க புதுசா கூட இல்ல, நீங்க டெய்லி செய்யற விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா கூட என்னைக்கும் ஒரு நாள் எரர் வரும்ல. நம்ம என்ன வந்து கம்ப்யூட்டரா இல்ல ஏதாவது ஹியூமன், நம்மளுக்கும் எரர் கண்டிப்பா வரும் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ஒரு சாதாரண பேசிக்கான ஒரு விஷயம். வீட்டுக்கு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, சமையலாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளை நம்மளே பாதுகாக்கிறதுக்கு ஒரு சர்வைவல் மூடில் இருக்கிறதுக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தான், ஆனால் அது நம்ம ஃபேமிலின்னு வரும்போதோ இல்லை நம்ம தனியாக இருக்கும்போதோ யாரையோ ஒருத்தர் அதிகமாக சார்ந்திருக்காமல் நம்மளை நாமளே எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங். இப்போ கூட மாலினி மேம் சொன்னாங்க, நான் என்னோடய குழந்தைங்களுக்கு, மாலினி மேம் ஹேம்லதா மேம்மா சரி பரவாயில்ல, அவங்க வந்து சொன்னாங்க என்னோட குழந்தைகளுக்கு நான் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தேன், ஒரு ₹1 நான் கூட அதை சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தரப்போ அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சேவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்லே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்போ போவோம்? அப்போ பெருசாகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த சேவிங் மைண்ட் செட் இல்லாமல் நம்ம ஈஸியாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சான்ஸே இல்லைல்ல, சின்ன வயசுலேருந்தே அவங்க சேவ் பண்ணுற ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எனக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நான் என்ன பேரண்ட் ஆகலை, ஆனால் பட் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு பாட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஹரிச்சரன் மற்றும் ஹரிச்சனோட குரலில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், ஜிவி பிரகாஷோட இசையில், தெய்வ திருமகள் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூலு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
2: நேரம் 12:34 ஆகியாச்சு. இணைப்புல நேர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி.
2: ராஜேஸ்வரி மேம் சொல்லுங்க.
3: என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டு வேற போட்டீங்க. என்ன தலைப்பு?
2: என்ன தலைப்பு? ஓகே, அப்படியே கேட்டுக்கலாம். நீங்க ஸ்ட்ரைட்டா பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட என்னென்ன விஷயத்துக்கு சொல்லி கண்டிப்பா வளர்க்கணும் அப்படிங்கறதான் என் கேள்வி.
3: பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட வளர்க்கறது, பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கறது வந்து சின்ன பிள்ளையிலயே ஒரு வேலையை வந்து முழுசா பாக்க வைக்க வளர்க்கணும்.
2: கண்டிப்பா
3: யாருடைய பொருளையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும்.
2: சூப்பர்.
3: வீட்டுல உள்ள வேலைகளை அவங்க உங்க வேலையெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே பாக்க வச்சு வளர்க்கணும்.
2: அவங்க வேலையை அவங்களே பாக்க வச்சு வளர்க்கணும். கரெக்டா?
3: ஆமா ஆமா. சாப்பிட்டு கட்ட கழிவு வைக்கணும். சின்ன சின்ன
2: வேலைகள்
3: அது ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லைல. அவங்க சாப்பிட்டு தட்டுகளை விலைக்கு கழுவி வைக்க சொல்லணும். அப்புறம் அவங்க குளிச்ச உடனே அவங்க துண்டு இருக்கீங்களா வந்து அலசி அலசி காயப்பட சொல்லணும். ஏன்னா அப்படி உதறி தூக்கி
2: போட்டுருவாங்க.
3: அந்த அது வந்து அந்த மாதிரி அவ செஞ்சாங்க. அது கலப்பம் கடைசி வரைக்கும் வரும். எங்க போனாலும் துண்ட தூக்கி எறிவாங்க. அதனால துண்டுகளை அலசி.
2: இது கூட இன்னொரு விஷயமும் இருக்கு, குளிக்க போறப்ப துண்டும் சரி வாட்டவர் அவங்க துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணும்.
3: தவறுகள் வந்து எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தன்மை வளர்த்துக்கிறோம். எல்லாமே பெற்றவங்க பேச்ச கேட்கணும். பெரியவங்க வயசானவங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை ஏன்னா அவங்களால எந்திரிச்சு வர முடியாது போக முடியாது அவங்களுக்கு ஜாலி எடுத்து கொடுமா இதை எடுத்து கொடுமான்னா அவங்க கேட்கிற தன்மையை வளர்த்து வச்சோம்னா அவங்க ஒரு நல்ல ஒரு மனிதன்.

0: மிக்க ஒரு மனிதரா மாறுவாங்க. வெளியில போனாலுமே எல்லாருக்கும் ஒரு உதவிகரமா இருப்பாங்க.
1: சூப்பர் மேம், சூப்பர், தேங்க்யூ சோ மச் மேம், நன்றி,
0: நன்றி.
1: ஸோ ராஜேஸ்வரர் மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் தான், சொன்ன மாதிரி துண்டு அலசி காய போடணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அப்போ தானே யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் வெயிலில் காய போட்டுடலாம், வெளில காய போட்டுடலாம். ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து தொலைக்காட்சியிலே பார்த்துருப்போம். இப்போ ஃபோன் எடுத்தாலும் எதை எடுத்தாலுமே இந்த குட்டி குட்டி வீடியோவில் எல்லாமே வந்துட்டு மெயினாக ஒரு கப்பலுக்குள்ளே காமிக்கிற ஒரு விஷயம் தானே, அந்த துண்டை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எடுத்துகிட்டு தொடச்சா வந்து பெட் மேலே போட்டுருவாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல போட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் வந்து பல பேருக்கு கோவப்படுத்தும், என்னையும் சேர்த்து எனக்கு வந்து குடியில் காய போட்டுருணும், அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான், வீட்டுக்குள்ளே செய்கிற விஷயந்தான். நாளைக்கு வெளியில் போய் நம்ம அந்த விஷயத்த பர்ஃபெக்டாக இல்லை, நமக்கு தேவையான விஷயங்களாக செய்வோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு அது நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னோடய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வந்து பாடலுக்கு பிறகு, ஒரு செய்திக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்ரீராம் பாடிய பாடல், நான் முத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில், தங்க மீன்கள் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின்

0: இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 ஆம் ஆண்டு முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை.

மேற்கு வங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,800

0: அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ்குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
3: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜ்ல ஃபீஸ் பண்ணுவோம், எல்லா
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: பேசுறீங்க?
1: எஸ்பிபி காலனி தாஜ் நகர்ங்க.
0: ஓகே, சொல்லுங்க கிருத்திகா, கேள்வி கேட்டீங்களா நீங்க? இல்லைங்களா? சரி, நான் உங்களுக்காக திருப்பி சொல்றேன். பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்லி கண்டிப்பா வளர்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க?
1: டிசிப்ளின், அது ரொம்ப முக்கியம். அது இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட். அடிக்க வேண்டிய விஷயத்துக்கு அடிக்கணும், சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயத்துக்கு சொல்லி புரிய வைக்கணும்.
0: யாராவது ஒருத்தராவது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தே நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பர் கிருத்திகா.
1: தேவையானதுக்கு அடிக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம அடிச்சோம்னா அவங்க உபயோக மாட்டாங்க.
0: எக்ஸாக்ட்.
1: தேவையானதுக்கு அடிக்கணும், தேவையா இல்லாததுக்கு சொல்லி புரிய வைக்கணும்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஜென்டில் பேரண்டிங். இப்போ ரீசெண்டாக நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம், குழந்தைங்கள்கிட்ட ஜென்டில் பேரண்டிங் மட்டும்தான் கொடுக்கணுமானா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து தூக்கி போட்டு மிதிச்சாங்க. இப்போலாம் வந்து குழந்தைகள் வந்து சில விஷயங்களுக்கு அடிச்சிட்டாலே ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ இன்னும் இந்த விஷயத்துக்கே அடி வாங்குறாங்க, இந்த விஷயத்துக்கே அடி வாங்கி இவ்வளோ ஃபீல் பண்ணால் நம்மளாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்குது. ஆனால் இதுவே கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அடிக்கிற விஷயத்துக்கு அடிக்கணும், சொல்லிக் கொடுக்குற விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லா நேரங்கள்லேயும் ஜென்டல் பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒத்து வராது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ இது கடைசி காலர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, அடிக்கிற நேரத்தில் அடிச்சிடணும், சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் சொல்லிக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ தான் குழந்தைகளுக்கு நம்ம மேலே ஒரு ஃபஸ்ட்டு மரியாதையும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். மரியாதை மட்டுமே இருக்கலாம், அது கூட ஒரு பயமும் சேர்ந்து இருந்தால் தான் மரியாதை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்களும் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் டயல் பண்ணுங்கள். 2986-00-38 மற்றும் 2952-55-54 இதுதான் வந்துட்டு ஃபோன் நம்பர். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட என்னென்ன விஷயத்த சொல்லி கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு நினச்ச சில விஷயங்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதில் முக்கியமாக அந்த ஜென்டில் பேரண்டிங் இதுதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் தியரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, சின்ன வயசுலேருந்தே இந்த நேரத்தில் அவள் விளையாடுற நேரத்தில் இல்லை குழந்தைங்க ஓடி விளையாடுற நேரத்தில் இந்த வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. குழந்தைங்க குழந்தைங்களாம் இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் இப்போலேருந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா. மிஷினுக்கே உடம்பு சரியில்லாமல் போகுது, அது ரிப்பேர் ஆகுதுங்கிறப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் தண்ணி எடுத்து கொடுக்கவோ இல்லை சுடுத்தண்ணியாவது வச்சு யாராவது தரமாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் குழந்தைக்கு இது சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட அதை செயலாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் என் குழந்தைக்கு இது சொல்லிக் கொடுக்கல, நான் என்ஜாய் பண்ணுறேன்னு விட்டுட்டேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறதுனால அவங்க செய்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பார்க்குறப்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் குழந்தைங்களுக்கு பின்னாடி அவங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு சர்வைவல் ஸ்கில் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஆனால் இல்லை நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் கடைசி காலராக ஒருத்தவங்க இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ரெயின்போ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், நான் ஈரோட்ல இருந்து சித்ரா பேசுறேங்க. மேடம்,
0: சித்ரா மேம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: மேடம், உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
0: நன்றி,
2: நல்லா பேசுறீங்க.
0: நன்றி மேம். சோ, கேள்வி கேட்டீங்களா
2: மேடம்? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க மேடம்.
0: கண்டிப்பா. உங்களுக்காக பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட என்னென்ன விஷயத்த சொல்லி கண்டிப்பா வளர்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க
2: மேடம்? ரெண்டு பேருமா, பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, முதல்ல ஒழுக்கத்தை கரெக்டா சொல்லி கொடுக்கணும் மேடம் குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது, எவ்வளவு நாகரிகமா உடைய உடுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அழகா நாகரிகமா உடைய உடுத்திக்கணும். மூணாவது, அந்நியர்கள்ட்ட எப்படி பழகணுங்கிற அந்த விதத்தை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம ஒரு நல்ல தோழியா இருக்கணும், பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு வந்து நம்ம நல்ல தோழியா இருக்கணும் பெற்றோர்களுக்கு.
0: ஓகே, தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச், ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: ஓகே மேம், தேங்க் யூ.
0: நன்றி
2: நன்றி.
0: ஓகே, கடைசி காலர் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க என்னென்னலாம் சில விஷயங்கள் சொல்லணும், டிசிப்ளினா இருக்கணும், உடுத்துற உடை வந்து ஓகே அது கொஞ்சம் காம்ப்ளிமெண்டா போகும், சாரி கான்ட்ரவர்சியா போகும். சோ அதெல்லாமே சேர்த்து ஒரு குழந்தைகளுக்கு என்ன

0: நேரம் 12:50 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கான கேள்வி, பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட என்னென்ன விஷயம் சொல்லி கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: கீர்த்திகாங்க.
0: கீர்த்திகா, சொல்லுங்க, எங்க

0: கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம் அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உத்தாரா உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஜிவி பிரகாஷ் சேர்ந்து பாடிய பாடல் பா விஜயோட வரிகளில், ஜிவி பிரகாஷோட இசையில, தெரி திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டீங்க இணைந்திரங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: போச்சு.

நேரம் 1:01 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க திரை கானம் நிகழ்ச்சி. திரைகானம் நிகழ்ச்சியில் உங்களை அப்படியே 50s 60s கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்குது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாட்டு வரப்போகுது திரைகானம் நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஒரு கோவில் அப்படிங்கிற படத்துலேருந்து மல்லிகை முல்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு. டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 1:06 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம் நிகழ்ச்சி. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு ரெடியா இருப்பீங்க பாட்டெல்லாம் கேட்கறதுக்காக. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற படத்துலேருந்து அந்த சிவகாமி மகனிடம் அப்படிங்கிற பாட்டு. டி எம் சௌந்தரராஜன் அண்ட் பி சுஷீலாவோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், கோவர்தனோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டீங்க இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 1:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கீங்க திரைகாணம் நிகழ்ச்சி. திரைக்கான நிகழ்ச்சியில் அப்படியே 50s 60s போயிட்டு அப்படியே அந்த இசையிலையும் அந்த வரிகள்லையும் அப்படியே ஆழ்ந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை தேமங்கை அப்படிங்கிற படத்துக்காக செந்தமிழ் தேன் மொழியால் அப்படிங்கிற பாட்டு, டிஆர் பகாலிங்கமோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் என்ற ராமமூர்த்தியோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: வயது 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 1:18 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம். ஸோ திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கல்யாணம் அப்படிங்கிற படத்துலேருந்து ராமன் எத்தனை ராமன் அடி அப்படிங்கிற பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 1:22 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டிருக்கீங்க திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள்லாம் வரிசையாக கேட்டுட்ருக்கும் போது நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் பாடிய பாடலேருந்து கங்கை கரை தோட்டம் அப்படிங்கிற பாட்டு. சுஷிலாவோட சூப்பரான வாய்ஸில் ஒரு சூப்பரான பாட்டுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியம் டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடிவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் வளரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நேரம் 1:31 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க திரைக்கானம் நிகழ்ச்சியில். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான பாடல்கள்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே இசை மலையில் நனைய தயாராங்கிற மாதிரி இசை மலையில் நனைஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் படத்துலேருந்து சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை அப்படிங்கிற பாட்டு, டிஎம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு, கண்ணதாசனோட வரிகளில் கேவி மகாதேவனோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்லு.

பாருங்களேன், இந்த டிஎம் சௌந்தரராஜன் இருக்காரு, என்ன மனுஷன், ஒரே ஒரு ஆவை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த பாட்டுக்கு எப்படி லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடிக்கும் போது நேரம் 1:38 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ 91.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க திரைக்கானம் நிகழ்ச்சி. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாகவும் ஒரு சூப்பரான பாட்டு தான் வரப்போது. பாவமணிப்பு படத்துக்காக காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாட்டு, பி வி ஸ்ரீனிவாஸோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் ராமதனமூர்த்தியோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமந்துள்ளு.

0: ரேடியோ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 1:42 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க திரை கானம் நிகழ்ச்சி. திரை கானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூப்பரான பாடல்கள்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. அந்த வகையில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டியே கட்ட பொம்மன் அப்படிங்கிற படத்துலேருந்து இன்பம் இன்பம் பொங்கும் வெண்ணிலா அப்படிங்கிற பாட்டு, பி வி ஸ்ரீனிவாஸ் என்ற சுஷீலா சேர்ந்து பாடின பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

தில்லானா மோகலாம் மோகனாம்பாள் படத்துக்காக பி சுஷிலாவோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவனோட இசையில ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சோம். ஸோ 1:53 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுருந்தது திரைகானம் நிகழ்ச்சி. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதனால நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ஒரு சூப்பரான பாட்டு, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்துலேருந்து நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற பாட்டு, டி எம் சவுந்தரராஜனோட வாய்ஸில் வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சேர்ந்து பாடின பாட்டு, சேர்ந்து மியூசிக் போட்ட பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மந்தம் உள்ளது. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட என்ன விடைபடுறதுன்னா உங்கள் ஆர்ஜே கவிதா.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில்.

0: வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி அது இது சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்கறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னால் தான் எல்லாரும் உட்காந்து கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்கறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லாரும் நினைப்பாங்க அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ளே உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்போவும் இருக்குது, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க. எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சுருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்லாம் கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு. இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையலானோம்.
2: என் பேர் ஸ்டெல்லா. நான் தூத்துக்குடி மூணாவது மைல் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில் நீங்கள் இடம் பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து எண்ணுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடலை நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
3: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989 தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியதுதான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டு இருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது

0: குஞ்சு நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடையை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒண்ணு மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துகிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெற செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்வாணி.

0: என் பேர் மைத்திலி. நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும்போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டில் இருக்கும்போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தானே இது ரேடியோன்னு தெரியும். இந்த கம்பிக்குள்ளேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கள்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் அந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாம் இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு ஆடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்கள், அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
1: என் பேர் மரியலிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டு

0: எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சி போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவுச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சு கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
1: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: நேரம் 2:31 ஆகிட்டிருக்க இந்த வேளையில் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய பாடல் காத்துட்டே இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்க பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவர்களோட குரலில், புலமைப்பித்தனோட வரிகளில் சங்கர் கணேஷ் அவர்களோட இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் அழகிய விழிகளில் அப்படின்ற பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:36. ஸோ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ராணி தேனி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து என்ன சொல்லி நான் எழுத அப்படிங்கிற பாடல். பி சுஷீலா அவர்களோட குரலில், எஸ் என் ரவி அவர்களோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக.

0: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 க்கு

நேரம் 2:42 ஆகிட்டு இந்த வேலையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஓகே, எனக்கு இந்த கடைசி பாட்டில் வந்து என்ன சொல்லி நான் எழுத அப்படிங்கிற பாடல் கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு மகாராஜ ராஜஸ்ரீன்னு வந்தது. எனக்கு அப்படியே இன்னும் நம்ம பேர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். இந்த பாட்டை நான் நிறைய தடவை கேட்டேன்னு சத்தியமாக போய் சொல்ல மாட்டேன். இன்னும் 2 தடவை நான் கேட்டிருக்கேன், எங்கள் அம்மா கேட்குறப்ப நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த பாட்டை கேட்குறப்போ என்னோடய பேர் இந்த பாட்டில் வருதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கிறது வந்து நிறம் மாறாத பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன், ஜென்சி மற்றும் சைலஜா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

ஆயிரம் மலர்களே மலருங்கள் அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடித்த நேரம் 2:48. அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்க பாடல் வந்துட்டு மலையூர் மம்பட்டியா அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து சின்ன பொண்ணு அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை வந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்களோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா நம்ம கேட்க போற பாடல் வந்துட்டு எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து மலேசியா வாசுதேவனோட குரல்ல பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில இந்த பாடல் கேட்டேனே. இந்த ரங்கல்ல ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலவில்
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: rainbow ev nooti onnu kuli naalu ingi ellame samadulu
1: adada adada
2: neram 3 mani todarvada seidhi churukam
3: vanakkam seidhi churukam vaasippavar shyamla. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

நேரம் 3:03 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்து இருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரியா அதாவது வயிற்றுப்போக்கு குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு டைரியா, வயிற்றுப்போக்கு, குழந்தைகளுக்கு, அடல்ட்ஸ் அதாவது ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 25, எந்த வயசாக இருந்தாலும்

இந்த வயிற்றுப்போக்கு குறித்த, அதாவது குழந்தைகளுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு வரும் இல்லையா, ஸோ இது இது சம்மந்தமான ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-55-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்து மெய்யாதமான் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கிட்டினே இந்த இரங்கல், இது ரெயின்போ பண்பில் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 3:09 ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த நேரத்தில் யார் நம்ம கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய குழந்தைகள் நல குழுமம் தமிழ்நாட்டு கிளையின் முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் வயிற்றுப்போக்கு குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட வந்துட்டு அவர் பீடியாட்ரிஷன் சொன்னமா, குழந்தைகளுக்கு இந்த வயிற்றுப்போக்கு காரணமாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து டக்குன்னு டயரி ஆகுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நம்ம குழந்தைனால யூஸ்வலாக பயப்படுவோம் இல்லையா? ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தூக்கிட்டு கொடுக்கணும் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கிறப்போ நீங்கள் வந்து இப்போ டாக்டருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கேள்வியை கேட்கணும் அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெறும் குழந்தைகள் மட்டும்தான் கேட்கணுமா, பெரியவங்களுக்கெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டாக்டர் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு எதாவது பேசிக் குவஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், சார் கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேள்வி கேட்டுறேன் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். சார் என்னோட முதல் கேள்வி இன்னைக்கு வந்து, வயிற்று குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? முதல்ல பேசிக் தெரிஞ்சுப்போம் நம்ம.
1: அதாவது வயிற்றுப்போக்குன்னு சொல்லும்போது இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் தான், தொற்று. அது வந்து எப்படிலாம் வரலான்னு சொன்னோம்னா, நம்ம உணவு மூலயமா வரலாம், இல்லை நம்ம அருந்துகிற தண்ணீர் மூலயமா வரலாம். தன் சுத்தம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் ஹைஜீன், கை சுத்தம், தன் சுத்தம், இது மூலயமா வரலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்குன்னு சொல்லும்போது பாட்டிலில் பால் குடிப்பாங்களே, ஃபீடிங் பாட்டில், அதனால் வரலாம். அப்புறம் குழந்தைங்க வந்து பொதுவாக சின்ன குழந்தைங்களாம், 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ஏதாவது விளையாட பொம்மைங்கள்லாம் கொடுத்தோம்னாக்க வாயில் வச்சு சப்பி பார்ப்பாங்க, கடிச்சு பார்ப்பாங்க, கீழே மேலேயும் போடுவாங்க, அதை திரும்ப வாயில் வைப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க, டக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்நாக் ஐட்டம் கையில் கையை கழுவாமல் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தான் மெயின் காரணம், உணவு மற்றும் தண்ணீர், கை சுத்தம், தன் சுத்தம், இதெல்லாம் ப்ராப்பராக பராமரித்தோம்னாக்க இதை தடுக்கலாம். இது மூலமா தான் யூஷுவலாக வருது.
0: ஓகேங்க சார். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க 2 வயசு குழந்தை வரைக்குமே கண்டிப்பாக குழந்தை எது கையில் எடுத்தாலும் வாயில் வைக்க தான் ஃபஸ்ட்டு அதுக்கு தெரியும். வேறு அதை எப்படி பிடிச்சி பார்க்கறத விட எதுவாக இருந்தாலும் வாயில் வச்சு பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்படி எல்லா பொருளையுமே வாயில் எடுத்து வைக்கிறப்போ இதோட இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால் வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா, இது ஒரு நார்மலான ஒரு விஷயமாக இருக்குது, இதுவே கொஞ்சம் டேஞ்சரஸாக ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கா?
1: இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இதை தடுக்கிறது எப்படின்னு பார்க்கணும். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. குழந்தைங்க எதுலேயே எதையுமே வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களாம் வந்து எதை கொடுத்தோம்னா கையில் பிடிப்பாங்க, 5 மாதத்துக்கு மேலேயே கையில் பிடிப்பாங்க. 6 மாதம் குழந்தைங்களாம் வந்து ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றுவாங்க, கையிலேருந்து வாய்க்கு கொண்டு போவாங்க. அப்போ என்ன ஒன்றாக்கா, அவங்க எதை பார்த்தாலும் கலராக இருக்கிற பொம்மைங்களை பார்த்தாங்கனாக்கா அந்த வாயில் வைக்க தான் தோணும். அவங்க வாயில் வச்சு தான் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்குற மாதிரி இருப்பாங்க அவங்க, அந்த மூல வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் வாயில் வைக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த வாயில் வைக்கிறத தடுக்கிறதுன்றது கஷ்டம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் நான் பொதுவாக என்ன சொல்லணும்னா, நம்ம பொம்மைங்களை

0: வாங்கக்கூடியது வந்து கழுவக்கூடிய பொம்மைங்களாம் வாங்கணும், வாஷபிள் டாய்ஸ்ன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பொம்மைங்களாம் வாங்கணும். பட் அதில் தான் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கக்கூடாது, பெயிண்ட் அடிச்சதுலனா அவங்க ஜப்பனாங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் உள்ளே போகலாம், அதனால் க்ரானிக் லெட் பாய்சன் சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள் வரலாம். இந்த இன்ஃபெக்ஷன் பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறதுனால இந்த வந்து பொம்மைங்களை வந்து கழுவக்கூடிய பொம்மைங்களாம் வாங்கணும். அந்த பொம்மைங்களை கூட வந்துட்டு ரவுண்டாக இருக்கணும், அடிப்படக்கூடிய இப்போ வந்து ஏரோப்ளைனோ ராக்கெட்டோ அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது கூறாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கண்ணிலையோ வாயுள்ளையோ கூட காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. கழுவக்கூடிய பொம்மைகள் குழந்தைங்களை வந்துட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு 7-8 மாதம் குழந்தைய உட்கார வச்சுன்னா உட்காருவாங்க, சப்போர்ட் இல்லாமல் கூட உட்காருவாங்க, பின்னாடி நம்ம சப்போர்ட் பண்ணாமல் கூட. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து பெரிய பெட்ஷீட், வீட்டில் சுத்தமான ஒரு பெட்ஷீட்டில் அதில் வேணால் உட்கார வைக்கலாம், 8 மாதத்துக்குள்ள மேலே இருக்கிற குழந்தைங்கள அவங்களுக்கு கொடுக்குற அந்த பொம்மைங்களை வந்து கழுவுன பொம்மைங்களாம் அப்போ போட்டோம்னா குழந்தை எடுத்து விளையாடும் போது வாயில் வச்சாலும் கீழே வந்தாலும் அந்த பெட்ஷீட்டில் தான் உடம்பு சுத்தமாக இருக்கோன்றதுனால, அந்த கழுவி வச்சுருக்கோன்றதுனால அது போன்ற தொற்று நோய்கள் வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைச்சல். ஸோ இது ஒரு முக்கியமான முறை அதை தடுக்கிறதுக்கு.
1: ஓகே சார். ஸோ இன்னொன்று, இப்போது அந்த இந்த குழந்தைங்க தவில ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப் இன்னும் கொஞ்சம் நிற்க ஆரம்பிச்சிச்சினாலும் அந்த மூளையில் ஏதாவது ஒரு மண் அந்த மாதிரி டக்குன்னு தூசி இருந்தால் டக்குன்னு எடுத்து வாயில் அவங்க போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைங்கள 24/7 பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போது டக்குன்னு அவங்க என்ன சாப்பிட்டாங்க, ஏது சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குன்ற பட்சத்தில் நம்ம முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வீட்டில் என்ன பண்ணலாம் டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி?
0: நீங்கள் வந்து வயிற்றுப்போக்குக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கேட்குறீங்க இல்லையா, அதுதானே? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் சொல்ல வந்தது எல்லாத்தையும் வாயில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுது வந்து சில பாய்சன்ஸ்லாம் கூட ஆகிடும் சொல்லலைங்களா, அது போன்ற விஷ மருந்தின நிலைமை இல்லாமல் கூட ஆகிடும் சில. அதாவது எப்படின்னாக்க, இப்போ 1-4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்க ஆரம்பித்து நடக்க ஓடலாம் ஆரம்பிப்பாங்க, எல்லாத்தையும் கலர் கலராக தான் இருக்குன்னு வாயில் வைப்பாங்க. அப்போ வந்து வீட்டில் ஏதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொசுக்கான மருந்தெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, நான் பேர் சொல்ல வரும்ல, அது போன்ற இதெல்லாம் வந்து வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க பெரியவங்க யாரும் இல்லாதப்போ 1-2 வயசு குழந்தைங்க திறந்து வாயில் கூட ஊற்றிடுவாங்க. அப்போ ஃபினாயில் பாட்டிலெலாம் வச்சுருந்தோம்னா பால் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது பால்னு நினச்சி குடிச்சிருவாங்க. இந்த பெயிண்ட் தின்னர் போன்றதெல்லாம் நம்ம ஏதாவது இந்த பிஸ்லரி போன்ற குடிநீர் பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சோம்னா கலராக இருக்குது, ஜூஸ்ன்னு நினச்சி குடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தும்மு தூசு இந்த பெயிண்ட்டை செவத்தில் இருக்கிற பெயிண்ட்டெல்லாம் கூட இது பண்ணி சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். 1-4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருக்கணும். அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்ப முறையெல்லாம் இருந்ததுனால நிறைய பேர் வீட்டுங்களில் இருந்ததுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அது ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடும் நம்ம. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொன்னோம்னா ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. ஒரு வயிற்றுப்போக்குக்கு ஃபர்ஸ்ட் எய்டு, காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சல் மருந்து கொடுக்கணும். காய்ச்சல் மருந்து அந்த குழந்தையோட எடைக்கு ஏற்றாற்போல் என்ன மருந்து உங்களோட குழந்தை நல்ல மருத்துவம், நாங்கள் பொதுவாக பாராசிட்டமால்ன்ற மருந்தை சொல்லுவோம், அது வந்து அளவு தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சல் மருந்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய உப்பு கரைசல் தண்ணின்னு சொல்லுவீங்களா, அதில் வந்து சக்கரை சத்தம் உப்பு சத்தம் சேர்ந்துருக்கும், எலக்ட்ரலைட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஃபஸ்ட் எய்டு. அது ஏன்னா இப்போ ஒரு வயிற்றுப்போக்கு ஆகுது ஒருத்தருக்கு, ஒரு குழந்தைக்கு இல்லை பெரியவங்களுக்குன்னா என்ன ஆகுதுனாக்க, உடம்புல இருக்கிற நீர் சத்து குறைய ஆரம்பிக்குது, உடம்புல இருக்கிற எலக்ட்ரலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உப்பு சத்துலாம் கூட அந்த வயிற்றுப்போக்கு அந்த அந்த வயிற்றுப்போக்கில் அந்த நீரோடு சேர்ந்து வெளியே போயிடுது. அப்போ வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைட் பைகார்பனேட் பொட்டாசியம் இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த குளுக்கோஸ்ன்ற சத்தம் வந்து ஃபஸ்ட்டு வயிற்றுப்போக்கில் போகிறதுனால கூடவே எல்லாமே போகிறதுனால எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவோம், அது வந்து உப்பு கரைசல் தண்ணின்னு சொல்லிட்டு அது வந்து கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க பேக்கெட்டு, தனியார்லேயும் இருக்குது கடைகள்லையும் விற்கிறாங்க. அதை வீட்டில் வச்சுக்கிறது நல்லது சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில். நான் குழந்தைங்களுக்கு வந்து நான் பொதுவாக சொல்கிறது சின்ன பேக்கெட்டுங்க இருந்ததுன்னா அதுலேயே படித்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 200 மில்லி தண்ணியில் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த சின்ன பேக்கெட்னா 200 மில்லியில் கரைக்கணும், பெரிய பேக்கெட்டாக இருந்தாக்க 1 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும். அதை மாற்றி பண்ணிடக்கூடாது. இந்த 1 லிட்டரில் கரைக்க வேண்டியதை வந்து 200 மில்லி தண்ணியில் தெரியாமல் கரைச்சிட்டாக்க அதுவே வந்து பயங்கரமான பின்விளைவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த எலக்ட்ரலைட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா உடம்புல. ஸோ அதனால் அது வந்து இப்போ கரைச்சிட்டோம், ஒரு 200 மில்லி தண்ணியில் சின்ன பேக்கெட்டை கரைச்சிக்கிறோம் வயிற்றுப்போக்கு இருக்கிற குழந்தைக்கு. எப்படி கொடுக்க போகிறோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 10 கிலோ எடை இருக்கிற குழந்தைக்கு ஒரு 100 மில்லி கொடுக்க வேண்டியது, அதான் நான் எங்களோட கால்குலேஷன் வந்து 10 ml பர் கேஜி அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து 10 கிலோ இருக்கிற குழந்தைக்கு 100 ml ஓவரஸ் தேவைப்படும், 20 கிலோ இருக்கிற குழந்தைக்கு 200 ml தேவைப்படும்.

0: இருபது கிலோவுக்கு மேலே இருக்கிற 20 கிலோன்னு சொன்னாலே 6.5 வந்துடும். 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே அளவு தான். பெரியவங்களாக வந்தாலும் ஒரு தரம் வயிற்றுப்போக்கு ஆச்சுனாக்க 200 ml 20 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. இதே 10 கிலோ எடை உள்ள குழந்தையாக இருந்தால் ஒரு தரம் வயிற்றுப்போக்கு ஆச்சு அப்படின்னாக்க 10 ml/kg 100 ml கொடுக்கணும். இது இதுக்கு இடையில வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 15 கிலோ எடை இருக்கிற குழந்தைனா 150 ml ஒரு தரம் வயிற்று. ஸோ எத்தனை தரம் வயிற்று போக்காகுதோ அத்தனை தரமும் நம்ம இந்த ORS கண்டிப்பாக கொடுக்கணும். இது முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவின்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா நீர் சத்தை வந்து நம்ம காப்பாற்றி வச்சிட்டோம்னா எவ்வளோக்கெவ்வளோ வயிற்று போக்காகுதோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம ORS கொடுத்துட்டே இருந்தோம்னு சொன்னாக்க அப்போ வந்து உடலில் வந்து உள்ள நீர் சத்து வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, உப்பு சத்தம் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து குழந்தை வந்து அட்மிட் பண்ணுற அளவுக்கு போகாது. இப்போ நம்ம கொடுக்காம விட்டோம்னாக்க அப்போ வந்து டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய உடம்புல நீர் சத்து குறையிறதுனால அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏற்றுற அளவுக்குலாம் கூட இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு முதலுதவி. இந்த ORS குறித்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி கரெக்டாக கலக்கிறது, பேக்கெட்டை ஒரு வாட்டிக்கு ரெண்டு தரம் பார்த்துடணும், 200 ml கலக்கிறதா 1 லிட்டரில் கலக்கிறதான்னு. எது கலக்கிறது எதில் கலந்தாலும் நீங்கள் சின்ன குழந்தைங்கிறதுனால சின்ன பேக்கெட் எழுதுவோம் நாங்கள். இப்போ பெரிய பேக்கெட் தான் இருக்குது அவசரத்துக்கு அப்படின்னாக்க 1 லிட்டரில் கலந்துட்டு கூட கொடுக்க வேண்டிய அளவு மட்டும் நான் சொன்ன அளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது உங்களோட குழந்தைகள மருத்துவரை கூட கிட்ட கூட கேட்டு எழுதி கூட வச்சுக்கிறது நல்லது.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் அது உப்பு சக்கரை ரெண்டு அளவு தானே, அது நம்ம கிச்சனில் இருக்குல்ல, ஸோ நம்ம அதை ரெண்டையும் சரிசமமாக போட்டு அந்த மாதிரி பண்ணிக்க முடியுமா? ORS நம்ம வாங்கி வைக்காத பட்சத்தில் திடீர்னு நைட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்மஸி எல்லாமே மூடி இருக்க நேரத்தில் ஒரு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா?
0: இது ஒரு இன்னொரு முக்கியமான ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது, ரொம்ப ப்ராக்டிக்கலான க்வெஸ்சன். இது என்னென்னா உலக சுகாதார நிறுவனம் WHO ORS போட்டிருப்பாங்க, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒரு தரம் வயிற்றுப்போக்காச்சுன்னா இவ்வளோ சோடியம் உள்ளே கொடுக்கணும், குளுக்கோஸ் டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ORS படித்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு இருக்கும், சோடியம்னு போட்டிருப்பாங்க, குளோரைட்னு போட்டிருப்பாங்க, பொட்டாசியம் போட்டிருப்பாங்க, சிட்ரேட்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த அளவு உள்ளே போகணும். ஒரு தரம் வயிற்றுப்போக்காச்சுன்னா இவ்வளோ தண்ணியோட சேர்ந்து இதை கொடுக்கும்போது இவ்வளோ உள்ளே போகும், அப்போ வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். உடம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த உப்பு சத்தம் சக்கரை சத்து எல்லாமே சேர்ந்து நீர் சத்தம் சேருதுன்றது. ஸோ இது இது வந்து பெஸ்ட் மெத்தடு நம்ம சொல்கிற அந்த ORS. பட் ஒரு அசாதாரண நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே கடைக்கு போய் வாங்க முடியாத அளவுக்கு, இல்லைன்னா இப்போ நம்ம சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், இப்போ ரிமோட் வில்லேஜஸ் எங்கேயோ ரொம்ப ரூரலில் ரிமோட் பிளேஸில் இருக்கவங்க வந்து கடைக்கு போகிறதே கூட நைட்டில் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ தூரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்லுவோன்னாக்கா ஒரு சிட்டிக்கு உப்பு 4 சிட்டிக்கு சக்கரை அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவோம், 200 ml தண்ணிக்கு. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட் சொல்ல மாட்டேன், ஒரு ஆல்டர்னேட் அவ்வளோதான். அது இன்னொன்று வந்து நம்ம எலுமிச்சம்பழம் சாறு இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து மோர் தண்ணீர் மோர் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட் தானே தவிர பெஸ்ட் ஆல்டர்னேட் கிடையாது. இது பெஸ்ட் வந்து ORS தான். அந்த நேரத்துக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ORS இல்லாததுக்கு இதை கூட கொடுத்துக்கலாம். பட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க வெறும் தண்ணியை போய் நிறைய கொடுத்து, இப்போ எவ்வளோ வயிற்றுப்போக்காகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வெறும் தண்ணி கொடுக்கறதுன்றது இல்லை. ORS வந்து வயிற்றுப்போக்கு ஆகும்போது கொடுக்கணும். ஒரு தரம் ஆகுதுன்னா இவ்வளோ கணக்கு கொடுக்கணும். செகண்ட் டைம் ஆகுது ஒரு நாளைக்கு 5 தரம் ஆகுதுன்னா 5 தரம் அந்த ORS கொடுக்கணும். ஆனால் அதே மாதிரி வந்து அதை கொடுக்கறத வந்து அதில் ஒரு சேலஞ்ச் இருக்கும், என் குழந்தை குடிக்கவே மாட்டேங்குது டாக்டர் ORS, அது வாயிலே வைக்க மாட்டேங்குது துப்பிது. பட் அதை கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. மதர்ஸ் சொல்கிறது அவங்க என்னென்ன கொஞ்சம் உப்பாக இருக்கும் அது, அதனால் ORS வந்து அவ்வளோ ஈஸியாக குடிச்சிட மாட்டாங்க. அதை வந்து சாதாரண தண்ணி மாதிரி டம்ளரில் வச்சோ கப்பில் வச்சோ அப்படி கொடுக்கறது இல்லை. அப்படி சொல்லணுன்னா இப்போ ஒரு 100 ml கொடுக்க சொல்கிறேன் 10 கிலோ இடம் இருக்கிற குழந்தைக்கு அப்படின்னாக்கா அதை வந்து 20 டீஸ்பூன் கணக்காகுது, டீஸ்பூன் கணக்கில்ன்னு பார்த்தோம்னா அதை வந்து 2 நிமிஷத்துக்கு 1 ஸ்பூன் இல்லை 1 நிமிஷத்துக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு நிதானமாக அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் டைம் எடுத்து நிதானமாக கொடுங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் மோஷன் ஆகுது அத்தனை தரம் கொடுக்கும்போதுமே வந்து நம்ம இதை நிதானமாக கொடுக்கணும். சாதாரண தண்ணி மாதிரி கொடுத்தோம்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. சில குழந்தைங்க குடிப்பாங்க, சில நிறைய குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க அந்த டேஸ்ட் அப்படி இருக்கிறதுனால. அதனால் கொடுக்குற முறை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து 1 நிமிஷத்துக்கு 1 தரம் இல்லை 2 நிமிஷத்துக்கு 1 தரம் அப்படி கணக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா குடிப்பாங்க குழந்தைங்க. நம்மளோட மெயின் ஐடியா வந்து எப்படியாவது வந்து நீர் சத்தை வந்து பாதுகாத்து வச்சிட்டோம்னா உடம்புல வந்து குழந்தை வந்து இன்னும் சிக்காகாமல் சீரியஸ் ஆகாமல் இருக்கும், அட்மிட் பண்ணுறதெல்லாம் தடுத்துடலாம் நம்ம.
1: ஓகே சார், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ உங்களுக்கும் இதில் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2986-00-38 மற்றும் 2952-00-554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, நேர் ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சந்திரசேகர் சார், சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, இந்த குழந்தைகளுக்கு இந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், எஸ்பெஷலி இந்த ஒரு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தவிர்த்து மற்ற ஒரு விஷயங்கள் அது வயிற்றுக்கு உள்ள போச்சுனாதான் ஏற்படுது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை? அந்த தண்ணீர் அப்படிங்கறதுனாலையும் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, ஒன்னும். ரெண்டாவது, குறிப்பிட்டு இந்த குடல் சார்ந்த இந்த புழுக்கள் அப்படிங்கிறது சில என்சைம்ஸ் சொல்லுவோம், அது நல்லதும் பண்ணுது, சில சமயங்கள் கெடுதல் அப்படிங்கறதும் பண்ணுது. இந்த நல்ல என்சைம்ஸ் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அது குடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதனுடைய பயன்கள் என்ன, அந்த சில புழுக்கள் குடல்ல இருக்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் உருவாகும், இத பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
2: சரி, ரெண்டு கேள்வி. ஒன்னு வந்து தாய்ப்பால் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். நம்ம தாய்ப்பால் நானாகவும் பேசியிருப்பேன், இல்லை நீங்கள் கேட்டிருக்கீங்க, நல்ல கேள்வி. அதனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்கள் வரை வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதங்கள் முடிகிறவர்களும் தண்ணியோ வேறு எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தையோட வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பாலே போதுமானது. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இணை உணவு ஆரம்பிக்கிறோம். அதை ஒரு முறை இருக்குது, இது ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கணும், செகண்ட் இதை ஆரம்பிக்கணும் அப்படி. அது ஏன்னாக்கா வெறும் பாலுன்றது வந்து நீராக இருக்கிறக்க ஒரு ஐட்டம் இல்லையா, அதனால் நேராக போய் கட்டியாகிறதுக்கு போகக்கூடாது. அப்போ வந்து கீரை தண்ணி, பருப்பு தண்ணி, காய்கறி தண்ணி இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சத்துமாவு கஞ்சி போன்றது கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க, ப்ரைவேட்லேயும் நாங்கள் சொல்லுவோம், கேழ்வரகு கஞ்சி போன்றது, அப்புறம் பழச்சாறு இது மாதிரி ஐட்டமு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெதுவாக வந்து வேக வைத்த காய்கறிகள், கேரட், பீட்ரூட், கீரை, உருளைக்கிழங்கு, இது அதுக்கப்புறம் வந்து சாதம் கஞ்சி, பருப்பு சாதம், தயிர் சாதம், இட்லி, இடியாப்பம், இது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஸில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு வந்து நீராகாரமாக கொடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் செமி சாலிடாக கொடுக்கணும், அப்புறம்தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மாதிரி ஐட்டம்ஸை கொஞ்சம் சாலிட் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கணும். இதில் வந்து முக்கியமானது என்னன்னாக்கா, இதெல்லாம் கொடுக்கும்போது தண்ணியும் கொடுக்க ஆரம்பிக்கணும். 6 மாதம் வரைக்கும் தண்ணி கூட தேவையில்லைன்னு சொன்ன இல்லைங்களா. 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுலாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தண்ணீரும் கொடுக்கணும். அது எது கொடுத்தாலும், இந்த உணவு நான் சொன்னது கொடுத்தாலும் சரி, இணை உணவாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற நீராக இருந்தாலும் சுத்தமானதாக இருக்கணும். சுத்தமானதாக இருக்கணும், வீட்டில் செஞ்சு கண்ணுக்கு எதிர்க்க நம்ம செஞ்சு சுத்தமாக வச்சு அதை வந்து ரொம்ப டிலே பண்ணாமல், ரொம்ப நேரம் டைம் எடுத்து அப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வச்சுருக்காமல் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கப்பு ஸ்பூனில் வச்சு கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு நேரவாட்டி கழுவுங்க, கப்பு ஸ்பூன் நேரவாட்டி கழுவுங்க. இல்லை உங்கள் கையால் எடுத்து கொடுக்க போகிறீங்க, ஊட்ட போகிறீங்க குழந்தைக்கு அப்படின்னாக்க, கையை சோப் போட்டு இன்னொரு வாட்டி கழுவிட்டு கொடுக்கணும். இது முக்கியமானது. அதேமாதிரி தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும் போது தண்ணி வந்து காய்ச்சி ஆரோச்ச தண்ணியாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் தண்ணி எப்படி குடிக்கணும், சுத்தமான தண்ணி அப்படின்னா, என்னை பொறுத்தவரையிலும் நம்ம கண்ணுக்கு எதிர்க்க கொதிக்குது பாருங்கள், அந்த காலத்துலேருந்து நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணீர் வந்து கொதிக்க வைத்து ஆற வைத்த நீர் தான் வந்து என்னை பொறுத்தவரையிலும் சுத்தமான நீராக இருக்க முடியும். அதனால் தாய்ப்பால் 6 மாதம் வரைக்கும் வரும் தாய்ப்பால், இணை உணவு மற்றது உணவுலாம் ஆரம்பிக்கும் போது தண்ணீர்லாம் வந்து சுத்தமானதாக இருக்கணும். அது சுத்தம் இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்க வந்தது வந்து குடல் புழு நல்லது அப்படின்னு, நல்லது நீங்கள் நான் என்ன நினைக்கிறேன், ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், சில நல்ல நுண்கிருமிகள் குடலில் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி கிருமிகள் வந்துட்டு குடலில் இருக்கிறது நம்மளுக்கும் நல்லது, அதுவும் நம்மக்கிட்டேருந்து தேவையானது எடுத்துக்கிது, நம்மளுக்கும் அது நல்லது செய்யுது. ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து இந்த வயிற்றுப்போக்கில் வந்து அதனால தான் நாங்கள் வந்து ப்ரோபயாட்டிக்ஸ்லாம் கொடுப்போம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அந்த வாஷ் அவுட் ஆகிடும். சில நேரத்தில் அந்த வயிற்றுப்போக்கு ஆகும்போது குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுனால, வெளியே போயிடுறதுனால அதை நம்ம திரும்ப வந்து செலுத்தி அந்த குடலை வந்து சரியான ஒரு சமநிலையில் அதை வைக்கணும், அந்த கிருமிகளை. அதுதான் அதை நம்ம அந்த மாதிரி கொடுக்கறது. நீங்கள் ரெண்டு இது நீங்கள் கேட்க வந்தது கரெக்டாக புரிஞ்சு கேட்டிங்களா தெரியல. ஒன்று வந்து நீங்கள் நல்ல பூச்சி புழுக்கள்னு ஒன்று சொல்ல வந்தீங்க. புழுக்கள் வந்துட்டு நம்ம அசுத்தமாக இருக்கும்போது, இல்லை குழந்தைங்க கையை கழுவாமல் சாப்பிடும்போது, மண்ணில் விளையாடிட்டு வந்து அப்படியே சாப்பிடும்போது, சில குழந்தைங்க மண்ணே சாப்பிட்றது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து புழுக்கள், ஏன்னா அதிலெல்லாம் பூச்சி முட்டை இருக்கும், அந்த முட்டை வந்து உள்ளே போயிட்டு பொறிச்சு புழுவாக மாறும். ஒன்று. ரெண்டாவது வந்து நகமெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் சொல்லுங்கள்.

0: அது மூணாவது வந்துட்டு இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் கூட ஒரு நல்லா கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது முடிஞ்ச வரலாம். ஏன்னா அதெல்லாம் வயக்காட்டிலேருந்து கொண்டு வர ஐட்டம் இல்லையா, அதிலெல்லாம் கூட பூச்சி முட்டைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது.
1: ஓகே சார். ஸோ அவங்க வந்து ரெண்டு கேள்வி கேட்டாங்க இல்லையா?
0: ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்த உணவு மற்றும் நீர் வந்து சுத்தமாக இருக்கணுன்றது. ரெண்டாவது வந்துட்டு அந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புழுக்கள் பற்றி கேட்டதுனால அதுவும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஊட்டி விடும்போதெல்லாம் ஓரளவு சாப்பிட்டுருக்கீங்க, இப்போ ஸ்கூலுக்கு போகுது சரியா பார்க்க மாட்டாங்க.
0: இல்லை இப்போது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரமாக ஒரு மாதமாக தான் இப்படி இருக்கா, இல்லை கொஞ்சம் எப்போவுமே அப்படி தான் இருப்பாளா?
2: இல்லை எப்போவுமே ஆளே லீனாக இருக்கீங்க.
0: எவ்வளோ இடம் இருப்பா? எவ்வளோ இடம் இருப்பா? எவ்வளோ இடம் இருப்பா குழந்தை தெரியுமா உங்களுக்கு?
2: ரொம்ப ஒல்லியாக இருக்கு.
0: இல்லை ஏழு வயசு முடிஞ்சது, ஏழு வயசு முடிஞ்ச குழந்தையாக இருந்தால் 20 கிலோ 21 கிலோ இருக்கணும். அதோட எவ்வளோ கம்மியாக இருக்கான, இப்போ 1 கிலோ 2 கிலோ கம்மியாக இருக்கானா? உணவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சத்தான உணவு கொடுத்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இல்லை ரொம்பவுமே கம்மியாக
2: மாட்டேங்கிறீங்க. அதான் எது கொடுத்தாலுமே லைட்டாக தான்
0: அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ரொம்பவுமே எடை குறைபாடு இருக்குன்னு வச்சிங்க, இப்போ 20 21 கிலோ இருக்க வேண்டிய குழந்தை வந்து ஒரு 14 15 கிலோ தான், அவ்வளோ குறைபாடு இருக்குனாக்கா
2: அந்த அளவு தானே இருக்கும்.
0: வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏதாவது நோய்கள் இருக்கான்னு நம்ம வந்து கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கறது நல்லது. ரத்தம் டெஸ்ட்டு, மலம் டெஸ்ட்டு, சிறுநீர் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது எக்ஸ்ரே எல்லாம் கூட எடுத்து பார்த்து வெளியே தெரியாமல்
2: பசி எடுக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கலாங்களா?
0: இல்லை அதுதான் பசி எடுக்கிறதுக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க ஏன் வந்து இடம் கம்மியாக இருக்குது, ஏன் பசிக்க மாட்டேங்குதுன்னு தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா பசிக்காததுக்கு வந்து மருந்து கொடுத்து அப்படி இது பண்ணிடுறதுல, ஏன் குழந்தைக்கு பசிக்கணும் இல்லையா, சாப்பிடணும் இல்லையா, ஏன் பசிக்கவே மாட்டேங்குதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இடை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம வெளியே தெரியாமல் உள்ளதான் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு நம்ம வந்து பரிசோதித்து பார்த்து அதை சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிக்கும், சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல்
2: என்ன
0: டெஸ்ட் பண்ணு சார்? இல்ல டெஸ்ட்னு நீங்க கும்பகோணத்துல தானே இருக்கீங்க, அங்க இருக்கிற குழந்தை நல மருத்துவர் பார்த்தாங்கன்னா எடை எவ்வளவு இருக்கான்றதை பொறுத்து தேவைப்பட்டா டெஸ்ட்டுங்க எழுதி கொடுப்பாங்க. ரத்தம் டெஸ்ட், எக்ஸ்ரே, மலன் டெஸ்ட், சிறுநீர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து அதுலதான் கிருமி சில நேரத்தில் வெளியே தெரியாம யூரின்ல கூட இன்ஃபெக்ஷன் நாங்க பாக்குறது உண்டு. அது மாதிரி உங்க குழந்தைக்குன்னு சொல்ல பொதுவாக அது மாதிரிலாம் பாக்குறோம், எக்ஸ்ரேல பார்த்தா சில இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதை நம்ம அதனால ஒருவேளை பசிக்க மாட்டேங்குது குழந்தைக்குன்னா அதை நம்ம வந்து சரி பண்ணோம்னாக்க பசிக்க ஆரம்பிக்கும், சாப்பிடுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னாக்க சில குழந்தைங்க வந்துட்டு உணவுக்கு பதிலாக வந்து இந்த நொறுக்கு தீனிய ரொம்ப அன்டைம்ல சாப்பிட்டு
2: அதுவுமே
0: இல்லை சரி அதான் அப்ப அதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்னன்னு பாக்கணும். குழந்தைய வந்துட்டு ஒரு தடவை நேரா பார்த்து
2: என்ன நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம். நான் சொல்றது என்னன்னா கொதிக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சாப்பிட வைக்க முடியுமா அப்படின்னு
0: தான்
2: கேள்வி.
0: ஆஹா, நான் வந்து எடுத்த எடுப்புல அப்படி என்னன்னே தெரியாம மருந்து கொடுத்து பசி எடுக்க வைக்கிறதுன்றது யூஸ்வலா நாங்க அப்படி பண்றது இல்லை. ஏன் பசிக்க மாட்டேங்குதுன்னு தான் பாக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் பசிக்க மாட்டேங்குது குழந்தைக்கு? ஏன்னா முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை சடனா சாப்பிட, இப்போ ஒரு சளி பிடிச்சிருக்கு, ஒரு காய்ச்சல் இருந்துச்சு, இப்போதான் ஒரு ரெண்டு வாரமா தான் சரியா சாப்பிடலன்னா அந்த ஒரு காய்ச்சல் தொற்று நோய் வந்து போனதுனால இருக்கும். அது கொஞ்சம் வைட்டமின் சத்து மருந்து கொஞ்ச நாள் கொடுத்தோம்னாக்க ஒரு ஒரு 10 நாள் 2 வாரம் கொடுத்தோம்னாக்கா பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை குடல் புழுவுக்கு எதாவது மருந்து கொடுக்க வேண்டியிருந்தா அதை கொடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி எதாவது இருக்கலாம், எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் ட்ரீட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் காரணமே தெரியல, கொஞ்சம் வருஷ காலமாகவே வந்து எடையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறானா, நம்ம கொஞ்சம் என்னென்னு பரிசோதித்து பார்த்து வைத்தியம் பண்ணுறது நல்லது, பிளைண்டாக மருந்துங்களை கொடுக்கறத விட. அதுதான் முறையானது. ஆ, பார்த்து.
1: நன்றி சார், நன்றி. அதாவது என்ன பிரச்சனைனே தெரியாமல் நம்ம வந்து எடுத்தோன்னே ஏதாவது எடுத்துக்கிட்டோம், மருந்து எதுவாக இருந்தாலும் அதை வேலை செய்யணும்ல சார் ஃபஸ்ட்டு, அந்த ஒரு விஷயம் இருக்குது.
0: ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொன்னது. என்ன பசி எடுக்கிறதுக்குன்னு மருந்து அப்படின்றது ஏன் பசிக்கலாம் தான் நாங்கள் மருத்துவராக வந்து ஏன் பசிக்க மாட்டேங்குது குழந்தைக்குன்னு பார்க்கணும். அதில் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்து நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு அன்டைம்லி, இப்போ வந்து நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எட்டு இடத்துல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்து டக்குன்னு சாப்பிட்ருவாங்க, அதை பசிக்கு தான் சாப்பிடுவாங்க, பசிக்கலன்றது இல்லை அது.

0: ரசிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க, தேவையில்லாத உணவுகளை வந்து அன்டைம்ல
1: சாப்பிட்டு
0: எடுத்து போட்டாங்கன்னா என்ன ஆகும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் பசி இருக்காது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், அதான் அவருக்கும் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, இப்போ அவர் கேட்டுட்டு இருந்தாலும் கேட்கலாம், 3 மணி நேரம் கேப் கொடுக்கணும். மதியானம் இப்போ வீட்டில் இருக்க குழந்தை, அந்த 7 வயசு குழந்தைன்னா மதியானம் 1 மணிக்கு சாப்பாடுன்னா காலையில் 10 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடாமல் பார்த்துக்கணும். ஏதோ ஸ்நாக்ஸோ ஜூஸோ பழமோ எதுவாக இருந்தாலும் 10 மணிக்கு 3 மணி நேரம் கேப் கொடுத்தோம்னா இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்னு இருக்குது, எல்லாருக்குமே வந்து ஜீரண ஆகிறதுக்கான ஒரு டைம் இருக்குது சயின்டிஃபிக்காக. அப்போது வந்து 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஜீரணம் ஆகிடும், என்ன தான் சாப்பிட்ருந்தாலும். அப்போ வந்து வயிறு காலி ஆகிடும், வயிறு காலியாகிட்டு பசிக்கு தான் செய்யும், கண்டிப்பாக பசிக்கும். அந்த டைமில் போயிட்டு அந்த 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே 11:30 மணிக்கு அவங்களா ஏதாவது ஜூஸ் கொடுக்கறது, அவங்களா பழம் கொடுக்கறது, இல்லை குழந்தைங்களா 8:30 எடுத்து 2 பிஸ்கெட்டை சாப்பிட்றது, 2 சாக்லேட்டை சாப்பிட்றது, அப்படியே பசியை அடிக்கணும். அப்போ நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட கூப்பிட்டீங்க, சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரியே அப்படியே போயிட்டே இருந்தாங்கனாக்கா அதுக்கு பதிலாக இதே சாப்பிட்டு இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடாம இருந்தாலும் அதனாலே கூட எடை குறைப்போம். அதை மட்டும் கரெக்ட் பண்ணி ஸ்ட்ரிக்டாக இருந்து நீ சாப்பாடு சாப்பிடணும், இது இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் குழந்தைங்க, சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு சாப்பாடோ டிஃபனோ அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே எதுவும், ஸ்நாக்ஸ்ன்றது ஈவினிங் 4 to 5 அந்த மாதிரி 5 மணிக்கு மேலே நிறைய பேர் 6:30 மணிக்கு குழந்தைக்கு ஜூஸ் கொடுக்கறது பால் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 7:30 மணிக்கு சாப்பிட சொன்னால் பசிக்காது. ஸோ இதுதான் முக்கியமானது. இதுக்கு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு மருந்துங்களை கொடுக்கறது இல்லை, இது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இதுதான், மீல் கேப்பு ஸ்நாக்ஸ் டைமிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அது இது அந்த கேப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பராமரிச்சாங்கனாலே போதும். அப்படி இல்லைனா வேற ஏதாவது நம்ம வெளியே தெரியாமல் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எடை குறைபாடு இருந்தாங்க, சாப்பிடாமே இருக்காங்க 2-3 வருஷமான, அப்போ வந்து இதெல்லாம் என்னென்னு தீவிரமா நம்ம பரிசோதிச்சு பார்த்து வைத்தியம் பண்ணணும்.
1: ஓகே சார், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஓகே.

0: நேரம் 3:40 ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் பாபு அவர்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வயிற்றுப்போக்கு குறித்து, நம்ம குழந்தைகள் வயிற்றுப்போக்கு குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். ஸோ நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம தாய்ப்பால் அப்படின்னு நம்ம பேசணும்ல, நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு கண்டிப்பா குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தாண்டி வேற எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு
1: சொல்லிட்டு.
0: இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறன்னா இந்த மாதிரி உணவெல்லாம் நீ சாப்பிடாத, அதெல்லாம் நீ சாப்பிட்ட அப்படின்னா காரமாக ஏதாவது சாப்பிட்ட இல்லை ஹீட்டாக ஏதாவது சாப்பிட்டனா அது குழந்தைக்கு பாதிக்கும், அதனால குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு போ வர்றதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா?
1: நல்ல கேள்வி. இதுவும் எங்களை பொறுத்தவரை சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாகனு பார்த்தாக்க அது மாதிரி எதுவும் இல்லை. நாங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குற தாயை வந்து நல்லா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம், இன்னும் 2 வேளை எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். 3 வேளை நீங்கள் சாப்பிட்றீங்க, எத்தனை வேலை சாப்பிட்றீங்கன்னா 3 வேளை, 3 வேளை உங்கள் உடம்புக்கு சாப்பிட்றீங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கணும்னா இன்னும் 2 வேளை எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறாங்க, உங்கள் அம்மா உங்களை பார்த்துக்கணும், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துக்கணும், நீங்கள் அந்த 2 வேளை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றீங்களா இல்லையான்னு அவங்க பார்த்துக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிட்லாம், சுத்தமான சுகாதாரமான உணவாக இருக்கணும். அவ்வளோதான். வேறு எதாவது நம்ம வெளியிருந்துலாம் வாங்கி எதாவது சாப்பிட்டோம்னா ஏதாவது வயிற்றுப்போக்கோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் தொற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது குழந்தைக்கு தாய்ப்பால் வழியாக வராது, அது ஒன்று புரிஞ்சிக்கணும். தாய்ப்பால் வழியாக இந்த நோய்கள் போகாது. ஆனால் குழந்தைய அவங்க பராமரிக்கிறதுனால, குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிறதுனால, பக்கத்தில் படுக்கிறதுனால, அவங்கள தொடுறதுனால, அதனால் அந்த நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு த்ரோட் தொண்டை இன்ஃபெக்ஷனே வந்ததுன்னு வச்சுங்க, குழந்தைய பக்கத்தில் வச்சுருக்கும் போது பால் கொடுக்கும்போது கூட மேலே தும்ம வண்டி வந்துச்சு, இரும்ப வண்டி வந்துருச்சு அப்படின்னா அது மாதிரி வரலாம். அதனால் தன் சுத்தம் அது பார்த்து.
0: ஓகே சார், ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே சரி சார். ஸோ இப்போ நம்ம தாய்ப்பால் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல சார், நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: ஓகே, இணைப்பில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு லைன் கிடைக்கல போல சார், பரவாயில்ல. ஸோ அப்போது அது எல்லாமே அது சொல்லிகிட்டே இருப்பாங்களே சார், எந்த ஒரு கண்டாமினேஷன் இல்லாமல் நம்ம அந்த உணவை எடுத்துக்கிறப்போ அது தாய்ப்பால் வழியாக குழந்தைங்களை போய் பாதிக்கிறதே கிடையாது. அது தாய்ப்பால்
1: தாய்ப்பால் வழியாக நோய் போகாது, ஒன்றும் அதை ஒன்றும் பயப்பட வேண்டியது. இந்த மாதிரி நோய்கள்லாம் தாய்ப்பால் வழியில் போகாது.
0: ஓகே சார், வணக்கம் ரெயின். திருப்பி அதே நபர் தான் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு லைன் சரியாக கிடைக்கல போல, பரவாயில்ல. இப்போ தாய்

0: அது இன்னொன்று வந்து ஒர்க்கிங் மதர்ஸாக இருந்தாங்கனாக்க சில நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து பால் குடிக்கலாமெல்லாம் கேட்பாங்க. காலர் எடுத்துடலாம்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார்.
2: குழந்தைங்க
0: நான் குழந்தைங்களால மருத்துவர் கேளுங்க, நம்ம என்ன முடிஞ்ச பதில நான் சொல்ல
2: சார். எப்பவுமே அந்த வயிறு வந்து ஒன்பதாம் தேதியே இருக்கு சார். அது எவ்வளவுதான் ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து சரியா சொல்ல மாட்டாங்க. என்ன காரணமே தெரியல
0: சார். மேல் வயிறு
2: வந்து அந்த சைட்ல வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு. வேற
0: எந்த பக்கம் வலிக்குதுங்க? மேல் பக்கம், மேல சைட்ல, ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ? எந்த பக்கம்
2: வலிக்குது?
0: லெஃப்ட் சைடுல சார். லெஃப்ட் சைடுல சென்டர்ல கூட வலிக்குதுங்களா? நடு மையப்பகுதியில கூட
2: வலிக்குது, ஆனா இப்ப இல்ல, சைடுல மட்டும் தான் வலிக்குது.
0: லெஃப்ட் சைடில் தான். லெஃப்ட் சைடில் வந்து மேலேயா இல்லை நடு பகுதியில்? ஏன்னா நாங்கள் வந்து இந்த அப்டமன் சொல்லுவோம், அதை வந்து ஒன்பது பாகமாக பிரித்து பார்ப்போம் நாங்கள். அப்போ வந்து தொப்புளுக்கு மேலே மூணு ஏரியா வரும், தொப்புள் இருக்கிற இடத்துல மூணு ஏரியா வரும், தொப்புளுக்கு கீழே ஒரு மூணு ஏரியா வரும். அப்படி பிரித்தோம்னாக்க நீங்கள் சொல்கிறது வந்து எந்த இடத்துல வரும்? தொப்புளுக்கு மேலே தானே நீங்கள் சொல்கிறது, மேல் பகுதியில் தானே? கிட்னி கற்கள் ஏதாவது உருவாச்சுனா கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே வந்துகிட்டு போயிட்டு இருக்கும். நீங்க சொல்ற இடம் அந்த மாதிரியான ஒரு இடம், அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி ஸ்கேனும் பார்க்கணும். நீங்க இதுக்காக மருத்துவர் பார்த்திருக்கீங்க, ஏதாவது பண்ண சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பண்ணுங்க. இல்லைனா கூட நீங்கள் ஒரு குடல், வயிறு மற்றும் குடல் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவரை பாருங்கள். உபசம்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அவங்களையும் பாருங்கள். குடல் வயிறு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க ஐயா? சென்னையா?
2: சென்னை தான்.
0: சென்னை தானே. சென்னையில் அரசுலேயும் இருக்காங்க, தனியார்லேயும் இருக்காங்க. நீங்கள் எங்கே உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் வந்து குடல் மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரிவில் இருக்கிற மருத்துவரை, ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். அது ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு அந்த உபசம்லாம் இருக்குன்னா தேவைப்பட்டால் அவங்க அதாவது பரிசோதிச்சு பார்க்கணுமான்னு பார்ப்பாங்க.
2: இதால் வந்து தலை சுத்தல் மயக்கம் எதனா வருமா சார்? அதான் வந்து அடிக்கடி
0: ஓவராலாக பார்க்கணும். உங்களை என்ன வயசுங்க உங்களுக்கு?
2: 42 சார்.
0: 42. அது எந்த அளவுக்குன்றது பார்த்து ஃபர்ஸ்ட் பிபி பார்க்கணும், அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உங்களுக்கு எப்பவுமே இல்லாத இப்போ இருந்துகிட்டு இருக்குன்னா ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கறது நல்லது. அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வலி வரும்போது தான் வருதுன்னா அந்த வலி எதனால இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை நான் சொல்ல மாதிரி அந்த கற்கள், சிறுநகரத்தில் கற்கள் அதனால எதாவது இருக்குனாக்கா அதனால கூட அந்த நேரத்தில், அந்த வலி வர நேரத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரலாம். அது தகுந்த சிறப்பு மருத்துவம்
2: எனக்கு மயக்கமாக வந்து ஒரு மாதிரியா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தயாரிஞ்சிருக்கா கொஞ்சம் சரியாயிருக்கு.
0: வணக்கம்.
1: ரெயின்போ. சார், இப்போ இந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான காரணம் வாய்ப்பு இருக்கா? ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். யார் இங்க பேசுறீங்க?
3: வணக்கம், நான் வேலூரில் சாமிநாதன் பேசுறேன். சாரி, கிட்ட
1: பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: இப்போ ஒரு சில தினத்துக்கு முன்பாக வந்து நம்ம கொங்கு மண்டலத்துல கொக்கு பிடிச்சதுக்காக அது ஒரு பாய்சன் கலந்து வச்சிருக்காங்க. அது பசங்க ஒரு மூணு பசங்க சாப்பிட்டுட்டு சின்ன குட்டி குட்டி பசங்க இறந்துட்டாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து பாய்சன் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து சொல்லுங்க. அதே போல வந்து இப்போ 6 மாதம்ன்றது கூட இப்போ தாய்மார்கள் வந்து பால் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அவங்க அழகு போயிருந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்த ஃபுட் பாய்சன் வந்து வந்து பசங்க சாப்பிட்டுச்சுனாக்கா அது வந்து முதல் உதவி செய்யறது வந்து உயிரை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஐயா. நான் வானொலியில் கேட்டுக்கிறேன்.
1: நன்றி.
0: இப்போ நீங்கள் தாய்ப்பால் பற்றி, அதான் தாய்ப்பால் பற்றி ஒரு மணி நேரம் கூட பேசலாம் நம்ம. ஆகஸ்ட் 1st week வந்து தாய்ப்பால் வாரம் சொல்லுவோம், உலக தாய்ப்பால் வாரம். அப்போ இப்போ வந்து தாய்ப்பால் குடிக்கிறதுனால அழகு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலாக அழகு கூடும். ஏன்னாக்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒருவேளை கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க தோலுக்கு இருக்கிற இந்த ஃபேட் கண்டென்ட் சொல்லுவீங்க, கொழுப்பு சத்துலாம் கரைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அழகு ஆக்சுவலாக கூட தான் செய்யுமே தவிர குறையாது. அது முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு தாய்க்குமே வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வர்றது வந்து

அறிவியல் பூர்வமாக வந்து சில கேன்சர்லாம் கூட ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அது தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது, எந்த விதத்துலேயும் வந்து அழகு குறையாது, அழகு கூட தான் செய்யும். அது ஒன்று. இந்த பாய்சன் சொல்லும்போது விஷம் அருந்தினதுக்கு அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொன்னாக்க சிலதுக்கு வந்து இந்த வயிற்றை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்.

0: அது என்ன விஷயம்ன்றதும் தெரிஞ்சு, சில நேரத்தில் ஆரம்பத்தில் என்னன்னு தெரியாது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இப்போது சில ஐட்டம் இப்போ வந்து ஆசிட் கொரோசிவ்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சிலது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், சிலதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டமக் வாஷ் கொடுக்கலான்னு சொல்லுவோம். அதனால் அது ஒன்று. ஃபஸ்ட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்க்குறது தான் நல்லதுங்க, செல்ஃபாக இது பண்ணுறதை விட. அது ஒரு ப்ராட் டாப்பிக்கு தனித்தனியாக எடுத்து வச்சு தான் நிறைய பேச வேண்டியிருக்கும் நம்ம அப்படி விஷயம் அப்படின்னு சொல்கிறது பொறுத்தவரை. ஆனால் வந்து அதுவே ஃபுட் பாய்சன் ஒன்று சொல்ல வந்தீங்களே, ஃபுட் இன்ஃபெக்ஷனாக இதாக இருந்ததுனாக்க அதனால் வயிற்றுப்போக்காகலாம். அதாவது நம்ம வந்து சரியாக பராமரிக்காத உணவை சாப்பிட்டோம்னாக்க, சரியாக பராமரிக்காத ஒரு நீராக இருந்துச்சுனாக்க அதனால் வந்து ஃபுட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதையும் வந்து ஒரு ப்ராட் டைமில் ஃபுட் பாய்சன்னு சொல்கிறது உண்டாது, அது கரெக்டானது கிடையாது. அது வந்து ஃபுட் இன்ஃபெக்ஷனாக இருக்கும், அது வந்து தகுந்த முறையில் வைத்தியம் பண்ணலாம். அதில் வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ்ன்றது நம்ம கொடுக்குறோம். இந்த ஓஆர்எஸ்ன்றது நம்ம முதலுதவி எப்படி கொடுக்கணுன்றது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்த இடைக்கு எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வயிற்றுப்போக்கை பற்றி பேசுறதுனால அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடலாம்.
1: ஓகே சார். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தது என்னென்னா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வருமா?
0: இதையே இன்னொன்று எப்படி கிளாரிஃபை பண்ணலான்னா, பால் குடிக்கிற வெறும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க வந்துட்டு பிறந்த குழந்தையிலேருந்து 6 மாதம் வரைக்கும், முதல்ல வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கெல்லாம் வந்து பால் 2 விதமாக மலம் கழிப்பாங்க. சில குழந்தைங்க 1 நாளைக்கு 5-6 தரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் போவாங்க, அதுவும் நார்மல் தான். சில குழந்தைங்க வந்து 3 நாள் 4 நாள் 5 நாளுக்கு ஒரு அடி போவாங்க, கட்டியாக போவாங்க. இது ரெண்டுமே நார்மல்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா தாய்ப்பாலில் வந்து வெளியே வர்றதுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. அது ஆனால் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து யூரின் சிறுநீர் தான் நல்லா கழிக்கணும். 1 நாளைக்கு அட்லீஸ்ட் 6-7 முறையாவது சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லுவோம். அப்போ வந்து குடிக்கிற பால் பத்துதுன்னு அர்த்தம் குழந்தைங்களுக்கு. அதில் வந்துட்டு இந்த கொஞ்சம் திரித்திரியாக தண்ணி கலந்த மாதிரி ஆரம்பத்தில் போவோம். நீங்கள் கேட்ட ரொம்ப நல்ல கேள்வி. ஆரம்பத்தில் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு திரித்திரியாக தண்ணி கலந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு போவோம், 2-3 வீக்ஸோ 1 மந்த்தோ அப்படி போவோம். அது ஒன்றும் பயப்பட, வெறும் தாய்ப்பால் கொடுக்குறவரெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
1: ஓகே,
0: நம்ம தாய்ப்பால் கூட வந்துட்டு நாட்டு மருந்து கொடுக்குறேன், கஷாயம் கொடுக்குறேன், வசம்ப கரிச்சி நாக்கில் வைக்கிறேன், தேன் கொடுக்குறேன், அப்புறம் வந்து காரம் கொடுக்குறேன்,
1: கசப்பு
0: கசப்பு கொடுக்குறேன், குளுக்கோஸ் தண்ணி கொடுக்குறேன், இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணாதான் பிரச்சனைங்க வரும். தாய்ப்பால் வந்து சுத்தமானதுங்க. தாய்ப்பால் வந்து எதிர்ப்பு கூட நிறைய இருக்குது. மலேரியா வராமல் பார்த்துக்குது, நிமோனியாக்கு இருக்குன்றோம், வயிற்றுப்போக்கு வராமல் பார்த்துக்குதுன்றோம். அதனால் எல்லா விதத்துலேயும் தாய்ப்பால் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கழிகிற மாதிரி இருக்குனாங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுலேயே வந்துட்டு ஏதாவது வேறு ஏதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதனால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான்னு பார்க்கணும் நம்ம.
1: ஓகே சார்.
0: ரேராக வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேராகன ஒரு கண்டிஷன்.
1: இப்போ வந்துட்டு அந்த குடற்புழு அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கான மாத்திரை வந்து குழந்தைகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா அவங்க எங்கேயாவது விளையாடுவாங்க, இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சாப்பிட்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல சார், அந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த டேப்லெட்ஸ், அந்த டேப்லெட் பேர் என்னங்க சார்?
0: ஆல்பெண்ட் அல்ல, நிறைய இருக்குது, மெபெண்டசோல் இருக்குது, ஆல்பெண்டசோல் இருக்குது, நெட்டசாக்சனைட்னு கொடுப்போம், பெப்ரசன் சிட்ரேட்னு கொடுப்போம், பைரண்டல் பாமேட், நிறைய வகைகள். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஆல்பெண்டசோல் தான் பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் 5-6 வகையான மருந்துகள் இருக்குது. அதில் குடல் புழு நாங்கள் வந்து சிலது இப்போ வந்து ஒரு சிலர் எந்த மாதிரி மாமிச உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால், இப்போது ஆட்டிறைச்சி சாப்பிட்றவங்க, எது மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, பன்றி இறைச்சி சாப்பிட்றவங்கன்னா அதுக்குன்னு சிலது பார்த்து கொடுக்கறது உண்டு நாங்கள் தேவைப்பட்ட. இதில் வந்து நீங்கள் கேட்டது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரொட்டீனாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வட்டி பூச்சி வருதோ இல்லையோ கொடுக்கணும். ஆனால் 3 மாதத்தில் பூச்சி வருது, மலம் கழிக்கும் மோஷனில் வந்து பூச்சி வருது கண்ணுக்கு தெரியுதுன்னா கொடுக்க வேண்டியதுதான்.
1: ஓகே,
0: 3 மாதம் பொறுத்து கூட தேவைப்பட்டால் கொடுக்கணும்.
1: சில பேருக்கு
0: ஆனால் வருஷத்துக்கு ஒரு தரம் உலக குடற்புழு அவேர்னஸ்ன்று சொல்லுவாங்க, விழிப்புணர்வு நாள் அப்படின்ட்டு, உலக குடற்புழு விழிப்புணர்வு நாள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, நேஷனல் டிவோமிங் டேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்கள் எல்லாம் அவேர்னஸ் கொடுக்குறோம். அன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்கிறது நல்லது, அதுதான் யூனிஃபார்மாக எல்லாரும் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு இடையில வந்துட்டு பூச்சி வருது மோஷனில் அப்படின்னா 3 மாதத்துலேயே கூட தேவைப்பட்டா எடுக்கும்.
1: சார், இப்போ நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதனால் நம்மளுக்கு இந்த வயிற்றுப்போக்கு குழந்தைகளுக்கு வர்றதுக்கான காரணம் இருக்கு.
0: வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறத விட அந்த மாதிரி குடற்புழுக்கள் இருக்கும்போது உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிக்கிற தன்மையும் இருக்குது, அதனால் அனீமியா போன்ற ரத்த சோகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எடை குறைபாடும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அப்படியே உள்ளே நிறைய புழு

0: வந்து பால் மாதிரிலாம் இருக்கும்,
1: ஓகே.
0: குடலையே அடைச்சிக்கிட்டு மலம் வெளியே வராமல் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குடலை எடுக்கிறதுலாம் ரேர், பட் அதுக்காக பயப்படுவாங்க. ரொம்ப ரேர், அது ரொம்ப ரேர், பட் அதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒரு பந்து மாதிரி குடலில் வந்து புழுக்கள் உருவாகிருக்கும், அப்படியே சுற்றிட்டு நிற்கும். அது அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி கூட எடுக்கிறதும் உண்டு. அது மாதிரி கூட அது வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, மால்நியூரிஷன் சொல்லும், அவங்களெல்லாம் சிலர் இருக்காங்க.
1: ஓகே சார். ஸோ நிறைவாக நீங்கள் நேயர்களுக்கு குழந்தைகளை பற்றி இப்போ இந்த வயிற்றுப்போக்கு நம்ம இவ்வளோ விஷயம் பேசணும், பொதுவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
0: முதல்ல சொன்னதே தான், ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் பிறந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் வரைக்கும் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு மேலே இணை உணவு கொடுக்கணும். இணை உணவு நான் சொன்ன மாதிரி சுத்தமான சுகாதாரமான உணவாக இருக்கணும். நீர் வந்து சுத்தமான சுகாதாரமான நீராக இருக்கணும். கொடுக்குற கப்பு ஸ்பூனோ பிளேட்டோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட கழுவி கொடுங்க. கழுவி தான் வச்சுருப்போம், இருந்தாலும் கழுவி கொடுங்க. அதே மாதிரி வந்து குழந்தைக்கு கையில் ஊட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக சோப் போட்டு கையை கழுவிட்டு குழந்தைக்கு ஊட்டுங்க. இது முக்கியமானது. குழந்தைங்கள வந்து நான் சொன்ன மாதிரி வெளியே உணவு முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவை தவிர்த்துட்டு வீட்டில் செய்கிற உணவை கொடுக்கறது நல்லது. அப்புறம் வந்து இந்த முதலுதவி நான் சொன்ன மாதிரி ஓஆர்எஸ் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். ஓஆர்எஸ் கொடுக்கறது அது எப்படி கலக்கணும், எப்படி எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ எடைக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதை எவ்வளோ நிதானமாக கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த வயிற்றுப்போக்குன்றதை பொறுத்த வரைக்கும் குழந்தையை வந்துட்டு இது ஒரு முதலுதவி தான், மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது நல்லது எப்போவுமே. அப்படி போகும்போது வந்து குழந்தைக்கு வந்துட்டு இப்போ இதுலேயே சிவியர் டிஹைட்ரேஷன் சொல்லுவோம், இப்போ அழுதாக கூட தண்ணி வராது உடம்புல, அந்தளவுக்கு தண்ணி நீர் சத்து குறைஞ்சிருக்கும், யூரின் போகிறது குறைஞ்சிருக்கும், சிறுநீர் கழியிறது குறைஞ்சிருக்கும், கண்ணில் தண்ணி வராது, நான் கண்ணெலாம் உள்ளே போன மாதிரி இருக்கும், நாக்கெல்லாம் அப்படி தோல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கும். ஸோ சங்கன் ஐஸ் அந்தலாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சிவியர் டிஹைட்ரேஷன் கூட, அப்படியே குழந்தை வந்து லெத்தார்ஜிக்காக சோர்வாக இருக்கும், கண்ணை திறந்து பார்க்க கூட இன்ட்ரெஸ்ட். அப்படிலாம்னாக்கா நம்ம ஓஆர்எஸ் சரியாக கொடுக்காம விட்டு நிறைய நீர் சத்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், அது சிவியர் டிஹைட்ரேஷன். அதெல்லாம் இமீடியட்டாக அட்மிட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்துட்டு குளுக்கோஸ் ஏற்றி கூட அதை சரி பண்ண வேண்டியிருக்கும் இமீடியட்டாக. அதுக்கப்புறம் ஓஆர்எஸில் இது பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு தடுப்பூசிகளை பற்றி நம்ம இன்னும் பேசலை, சாரி, தடுப்பு மருந்துகள் இருக்குது. ரோட்டா வைரஸ்க்குன்னு கவர்மெண்ட்டில் கூட இப்போ வந்து ஒரு வகையான வைரஸ், அது வந்து பிறந்து ஒரு 2 வயசுக்குள்ளே ரொம்ப காமனாக இன்ஃபெக்ஷன் வரலாம், மற்ற வயசுலேயும் வரலாம். ஸோ அந்த ரோட்டா வைரஸ்ன்ற தடுப்பு வாய் வழியாக கொடுக்குற மருந்து வந்து 2 தவணையில் கொடுக்குறதும் இருக்குது, 3 தவணையில் கொடுக்குறதும் இருக்குது, சில பிராண்டை பொறுத்து. அது அரிசிலையும் கொடுக்குறாங்க, தனியார்லையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தடுப்பு மருந்துகளை கொடுக்கறது நல்லது. மீசில்ஸ் போன்ற தடுப்பு ஊசியும் இருக்குது, அந்த மாதிரி தடுப்பு ஊசிகளை போடுறதும் நல்லது. ஓவராலாக வந்து குழந்தைங்கள சுத்தமாக வச்சுக்கிறது, இப்போ போய் வெளியே விளையாட போனாங்கன்னா எங்கேயாவது ட்ரைனேஜ் கிட்ட போய் விளையாட போகிறது, அங்கெங்கேயாவது கீழே கடக்கிறது எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் சானிடேஷன் சொல்லுவோம், நம்ம கழிப்பறையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், கழிப்பறை வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லைனாக்கா அதுலேயே கிருமிகள் சேர்ந்து அதுலேயே நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக வந்து இதெல்லாம் இந்த விழிப்புணர்வு இருக்கணும். எப்போ மருத்துவர்கிட்ட குழந்தைய கூட்டிகிட்டு போகணுன்றதை தெரிஞ்சிருக்கணும், அதை டிலே பண்ணக்கூடாது.
1: ஓகே சார், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய இன்ஃபர்மேஷன். அதாவது தாய்ப்பால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலர் சொன்னார், தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு கம்மியாயிடும் அப்படிங்கிறது, ஆனால் அந்த ஒரு மித் இருக்க தான் செய்யுது சார், பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ரொம்ப சீரியஸாக எல்லாருமே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் திடீர்னு போயிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நேரத்தில் எவ்வளோ ஓஆர்எஸ் எடுத்துக்கணும், இல்லைனாலும் எப்படி எடுத்துக்கலாம், எவ்வளோ மில்லி, அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க சார்.
0: இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்னாக்க வயிற்றுப்போக்கில் வந்து இன்னொன்று டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ரத்தத்தோடு கலந்து போதா, ரத்தம்லாம் வெறும் தண்ணியாக போதா அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து சீதபேதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக ஆன்டிபயாட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும், அது மருத்துவர் பார்க்க வேண்டியிருக்கும். காலரான்றத பேரும் வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, காலரான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிருமி விப்ரியோ காலரான்னு சொல்லுவோம், அதனாலேயும் வயிற்றுப்போக்கு ஆகலாம். அது வந்து இந்த மாதிரி ட்ரைனேஜ் வாட்டர் அது இது கலக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அவுட் பிரேக்காக கூட வந்துடலாம், அந்த ஏரியாவிலே கூட நிறைய வரலாம் அதெல்லாம். அதனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தண்ணீரை சுத்தமாக காய்ச்சி குடித்து, சுத்தமான உணவை சாப்பிட்டு, கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு சாப்பிட்டு, கண்ட இடத்துல வெளியே வந்து கண்ட இடத்துல வச்சு விற்கிறத சாப்பிடாமல், ஈமிக்கிறத சாப்பிடாமல், சுத்தமானது சாப்பிட்டோம்னா இதெல்லாம் தடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னைக்கு வந்ததுக்கு.
0: எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த சென்னை வானொலி நிலையத்தாருக்கு மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: Thank you, sir.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:03 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு ஃபன்

0: பண்ணலாமா நிகழ்ச்சியில வந்துட்டு உங்களுக்காக என்ன கேம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து முதல்ல ஒரு தமிழ் வார்த்தை சொல்லிடுவேன். அந்த வார்த்தை சொன்னோன்னே அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை ஒரு ஒன்று இருக்கும்ல. உதாரணம்லாம் சொல்ல மாட்டேன், உதாரணமே அப்புறம் வந்து அது ஒரு கேள்வியாக போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கைன்னு சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த வார்த்தை நிறைய வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நான் கைன்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தை என்னவா வேணால் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த வார்த்தையை சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ முதல் காலர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி மாணி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார்,
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: கை, கை ராசி, கை கொடுத்தது.
0: நான் கையின் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன்.
1: அப்படியா?
0: ஆமா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், இல்லை ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, நிறைய சொல்ல வேண்டாம், நான் பாவோம். ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து நாள்.
1: நாலு
0: பேரு. அப்படி சொல்றீங்களா நீங்க? நாள் வரும், அந்த நாள் சொல்லல. நான் வந்து டேட்னு சொல்லுவோம்ல, டேட்,
1: ஆமா,
0: தேதி அப்படி சொல்லுவோம், அந்த நாள்.
1: முயற்சி பண்றேன் மேடம், அடுத்த நேருக்கு வழி,
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கேம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சொல்லிடுவேன்.
0: அந்த வார்த்தைக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கண்டிப்பா வரும், அந்த வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். நான் சொன்னது வந்து நாள், டேட்டுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, தேதின்னு சொல்லுவோம்ல, நாள், நாள் குறிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாள், நாள் குறிங்க வார்த்தை வராது. நாள்,
2: நாள்,
0: எனக்கு என்ன ரொம்ப ப்ரௌடா இருக்கு, பதில் உங்களுக்கு தெரியல. தேங்க்யூ சோ மச், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம், நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவண்ணாமலை மாவட்டம் ஜெசூர் மண்டபம் கிராமம் கந்தசாமி.
0: கந்தசாமி சார்,
3: சொல்லுங்க.
0: கேட்டீங்களா, நான் கடைசியா ஒரு க்வெஸ்சன் கேட்டேனே, யாருமே பதில் சொல்ல, நீங்களா சொல்லுங்க சார்.
3: ட்ரை பண்ணி, ட்ரை பண்ணி
0: ட்ரை பண்ணி
3: சொல்லுங்க.
0: நாள், இதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுங்க.
3: காட்டி, நாள் காட்டி,
0: நாள் காட்டி. பரவாயில்ல, சூப்பர் சார், வேற மாதிரி, நன்றி சார், கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர் சார்.
4: உங்களுக்கான
0: வார்த்தை அதே நாள் தான்.
4: அதே நாள் தானா?
0: ஆமா.
4: நாள்தோறும் நாள் குறிப்பு,
0: நாட்குறிப்பு. இப்போ நாள்தோறும். ஓகே மேம்,
4: நாள்தோறும்
0: கரெக்ட். ஓகே, தேங்க் யூ சோ மச், நீங்க தான் தக்கன் சொல்லிட்டீங்க, சூப்பர்,
4: தேங்க் யூ மேம்,
0: தேங்க் யூ. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: திரு தமிழேந்தி சார், அந்த பின்னாடி ரேடியோ கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிடுறீங்களா, எனக்கு ஏகோ. சூப்பர் சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்ன சொல்லட்டுமா?
5: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன்.

0: கேவி ஜெயஸ்ரீ குரமாட முடியுமா?
1: சூப்பர் சார். சார் உங்களுக்கான வார்த்தையை நான் சொல்லட்டுமா?
0: சொல்லுமா, மெயிட் பண்றேன்.
1: பூ.
0: அம்மா,
1: பூ பூ
0: பூ பந்து.
1: பூ பந்து. ஓகே, நன்றி சார், நன்றி
0: நன்றி.
1: ஸோ எல்லோரும் பயங்கர சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாளில் தான் எல்லாருமே வந்துட்டு தடுமாறினாங்க, ஆனால் அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு சூப்பரான வார்த்தைகள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கான கேம் இது தான். நான் மொதல் வார்த்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன், அடுத்த வார்த்தை இப்போ சொன்ன மாதிரி தலைனா ஒரு தலைவாசல் அப்படின்னு சொன்னலாம், அந்த மாதிரி நீங்களாவே சொல்லலாம். இருக்கிற வார்த்தை தான் சொல்லணும், புதுசாக உருவாக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் என்கிட்ட இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 298-5-2-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்கு, ஜிகர்தண்டா திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

4:13 ஆகிட்டு இருக்கு. ரீட்டா மற்றும் ஆண்டனி தாசன் குரல்ல முத்தமிழ், வரிகளில் சந்தோஷ் நாராயணோட இசையில தான் இந்த பாடலை நம்ம கேட்டு முடிச்சோம். ஸோ அடுத்து நம்ம

0: நேயர்கள் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன கேள்வி அவங்கள்ட்ட மீன் கேட்க போகிறேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை நான் கொடுத்துருவேன், அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லணும். இதுதான் வந்து கேம். ஸோ இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: சார், உங்கள் பின்னாடி அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? எனக்கு எக்கோ அடிக்குது. நன்றி சார். சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கான
0: வார்த்தை சொல்லிடலாமா? மண். மண் மண்
1: மண் வாசனை, மண் வளம்.
0: ஓகே, ரெண்டு சொல்லிட்டீங்க, நானும் உங்கள்ட்ட ரெண்டு கேட்கணும்னு நினைச்சேன். சூப்பர் சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி
0: நன்றி சார், வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: பிரமீலா மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: கால்.
2: காலா? கால்கள், ப்ளூரல்ல வச்சுக்கலாம்.
0: இது போங்கு. இல்ல, நீங்க வேற வார்த்தை சொல்லுங்க.
2: கால்
0: கால் கால்
2: எனக்கு
0: தெரியும், அதனால நீர்.
2: நீர்குமிழி.
0: ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மீண்டும் கும்பகோணம் துறைமுகத்தி எம்ஜிஆர் கழனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: மீண்டுமா?
3: மீண்டும் நல்லா தாங்க முடியல. சரி, ஒரு வாட்டி
0: அப்படி. சரி சார், உங்களுக்கு நான் சூப்பரா சொல்றேன் பாருங்க. கண். கண் கண்
3: கண் கண்மலர்.
0: கண்மலர். இன்னொரு வார்த்தை, வேற வார்த்தை சொல்லுங்க. கண்ணலை.
3: கண் திறந்து வாரம்மா.
0: இல்ல இல்ல,
3: என்னது கண் போன போக்கில் கால் போகாம.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வார்த்தை சேர்த்து சொல்லணும். மண்ணுன்னு சொன்னப்ப ஒருத்தர் மண் வாசனைன்னு சொன்னாரு, அந்த மாதிரி கண்ணுக்கு அடுத்த வார்த்தை.
3: கண்மூடித்தனம்.
0: கண்மூடித்தனம். ஓகே, வச்சுக்கலாம். நீங்க தோத்துட்டே நினைக்காதீங்க, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கலாம். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ண தேவையில்ல. ஓகே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ.
3: நன்றி
0: நன்றி சார். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் பேமக்குளம் சிவகுமார் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் பேமக்குளம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லி. நான் சூப்பரா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுவோமா?
4: நான் சொல்லிடுறேன் மேடம்.
0: உங்களுக்கும் கால்
4: மேடம்.
0: கால் கால்
4: கால் கால் பந்து.
0: சூப்பர் சார், நான் நினைச்சத தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. கால் நடை. இன்னும் வேற ஏதாவது வார்த்தை?
4: கால் கால் பகுதி.
0: கால் பகுதி. சூப்பர் சார், தேங்க்யூ. நல்லா அருமையா வெற்றி சார். நீங்க மொத வார்த்தை சொல்லிட்டீங்க, கால் பந்து வெற்றி
4: தான். ஒரு சின்ன வாழ்த்து மட்டும் சொல்லிடலாம் மேடம்.
0: சொல்லுங்க.
4: எங்க தங்கச்சி சங்கீதாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடலாம் மேடம்.
0: உங்க தங்கச்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்க சார்பா.
4: ஓகே ஓகே,
0: தேங்க்யூ சார்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
4: ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
0: நன்றி சார். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஜில்லா திரைப்படத்துல இருந்து இந்த பாடலில் வந்து டி இமான், ஏவி பூஜா மற்றும் சந்திரா அவர்களோட குரலில், விவேக்கோட வரிகளில், டி இமானோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: கேட்டு முடித்த நேரம் 4:22. இந்த நேரத்தில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ நிகழ்ச்சியில் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னா நான் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவேன், அதுக்கு அடுத்த வார்த்தை துணையாக இருக்க வார்த்தையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ஸோ நேர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கே பேசுகிறீங்க?
1: அன்பான சொதிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலேருந்து உங்கள் நம்பிக்கை நான் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுவோமா?
1: கொஞ்சம் எளிமையாக கேளுங்க. அனுப்பிச்சு
0: எளிமையாக கேட்கட்டுமா? ஓகே. வீட்டு
1: சொல்லுங்க. சரி.
0: வீட்டு வீட்டு வீடு சொல்லலாம், வீட்டு சொல்லலாம். வணக்கம். ஹலோ. கேக்குது. வீடு வீட்டு அப்படி சொல்லலாம்.
1: வீடு
0: வீடு வீட்டு நம்ம பொதுவா வீடுன்னு சொல்லுவோம். ஆனா அது
1: வீட்டுக்கு வீடு வாசப்படி.
0: வீட்டுக்கு வீடு வாசப்படி இது பெருசா இருக்கே. எனக்கு அடுத்த வார்த்தை தான் வேணும்.

0: வீடு வீட்டு வீடு வீட்டு வீடு கொஞ்சம் நான் க்ளூ கொடுங்கண்ணே.
1: க்ளூ கொடுக்கவா? நம்ம வீட்டு வெளியில என்ன இருக்கும்? வீட்டுக்கு வீடு என்ன இருக்கும்?
0: வீடு வீட்டுக்கு வாசல் இருக்கும்.
1: சேர்த்து சொல்லுங்க.
0: வீடு
1: வீட்டு வாசல்.
0: வீட்டு வாசல்
1: அப்படி சொல்லலாம். சரி பரவாயில்ல. இல்லைன்னா ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? இன்னொரு வார்த்தை
0: சொல்லுங்க.
1: ஈஸியா சொல்ல பாருங்க. மலர்.
0: மலர்.
1: மலர்.
0: மலர். மலர் மலர் வாசனை.
1: மலர் வாசனை.
0: மலர். மலர் வாசனை. மலர்கள்.
1: மலர் வாசனை. மலர்கள். நன்றி நன்றி சார்.
0: தேங்க்யூ சார். நன்றி.
1: அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்லேருந்து பேசுறேன் மேடம்.
1: உங்க பேரு?
2: ஆறுமுகம்.
1: ஆறுமுகம்
2: மேடம்.
1: எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. நானும் எப்படா உங்க பேர் சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்றேன். நானு
2: அப்படி இல்லைங்க, ரிங்கு ஆகாய் கால் வந்துருச்சு, அதான் கொஞ்சம் யாசம் பண்ண.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஈஸியா சொல்லட்டா கஷ்டமா சொல்லட்டா?
2: ஈஸியா சொல்லுங்க மேடம்.
1: ஈஸியா பாருங்க. மின்.
2: என்ன மேடம்?
1: மின். மின்.
2: மின்மினி விளக்கு.
1: ஓகே, நீங்க ரெண்டா சொல்லிட்டீங்க. மின்மினி விளக்கு. ஓகே சார். அப்புறம்
2: இன்னொன்னு. ஓகே
1: மேடம். இன்னொன்னு என்ன
2: சொல்லுங்க மேடம்?
1: ஈஸியா கொடுத்தா பூ.
2: என்ன மேடம்?
1: பூ. பூ.
2: பூ மெல்லிய பூ. பூ மெல்லிய பூ.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல தவறானது.
2: இல்ல
1: இல்ல சார், கொஞ்சம் இது சொல்லுங்க. நம்ம பூ.
2: பூக்கூடை.
1: பூக்கூடை. ஓகே சார், நன்றி நன்றி.
2: ஓகே மேடம்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: இன்னொன்னு
1: சொல்லுவேன். நாளுக்கு அடுத்த வார்த்தை சொல்லணும் சார். முன்னாடி இல்ல.
2: ஓ, நாளுக்கு அடுத்து வரணுமா? ஒரு நிமிஷம்.
1: தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. நாள்னு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் தடுமாறுறாங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தாய் தந்தை துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலே கோவில் இருந்து வாழ்கோளம் தைய கலைஞர் ராமன் பேசுறோம்மா.
1: ராமன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். உங்களை போல நல்லா இருக்கேன்.
1: நன்றி சார். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: நாள்.
3: நாள். நல்ல நாள்.
1: எல்லாருமே இந்த வார்த்தை தான் சொல்றீங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் நல்ல நாளா இருக்கணும்னு ஆசை தான். நான் இல்லைன்னு சொல்லல. வேற வார்த்தை சொல்லுங்க. நாளுக்கு அடுத்த வார்த்தை.
3: நான் நான் நினைப்பது. நன்றி
1: நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் சொல்லிறேன். நாள பத்தி.
1: ஆ சொல்லுங்க.
4: நாள் இதல்.
1: இத தான் சார் நான் எதிர்பார்க்கறேன். ரொம்ப நேரமா யாராவது சொல்லுவாங்களான்னு.
4: கும்பகோணம் கோரம்புத்தி எம்ஜிஆர் காலனி ஜிஆர் சரவணன். மீண்டும் மீண்டும் மீண்டும்.
1: நீங்க தானா? ஓகே சார், நன்றி நன்றி சார். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்க பாடல் வந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஷேத் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல். மதன் கார்கியோட வரிகள் அனிருத்தோட இசையில கத்தி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை.

0: பண்ணலாமா? நேரம் 4:33 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதாவது பொதுவாக ஒரு தமிழ் வார்த்தை நான் முன்னாடியே சொல்லியிருவேன், அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜெயிக்கலனாலும் நான் திருப்பி கால் பண்ணி நான் ஜெயிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்களும் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298600038 மற்றும் 295205544. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. ஓகே, காலர்ஸ்ட்டு பேசுகிறோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன் சார். உங்களுக்கு கன கேள்வி கேட்றோமா?
1: ஆ கேளுங்க மேடம்.
0: மின்
1: என்ன மேடம்?
0: மின் மின்
1: மின்னா மேடம்?
0: ஆமா சார்.
1: மின் பெட்டி.
0: மின் பெட்டி
1: அப்படின்னு
0: ஒரு வார்த்தை இருக்கா? மின் பெட்டி.
1: ஆமா மேடம், மின்சார பெட்டி.
0: மின்சார மின்சார பெட்டி. நீங்க மின் பெட்டின்னு ஷார்ட் பண்ணிட்டீங்களா? மின் பெட்டி இருக்கா?
1: மின்னல்.
0: மின்னல். ஓகே ஓகே சார், நன்றி.
1: கரெக்டா மேடம்?
0: கரெக்ட் தான். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
0: சரஸ்வதி மேம் எப்படி இருக்கீங்க?
2: ஃபைன், தேங்க் யூ. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுவோமா?
2: ஆ சொல்லுங்க.
0: கல்.
2: கல்லா?
0: கல் கல்.
2: கல்குவாரி.
0: கல்குவாரி. வேற வார்த்தை சொல்லுங்க. நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: கல்லுக்குள் ஈரம்.
0: கல்லுக்குள் ஈரம். இது படம் பேர் மாதிரி இருக்கே சார், இல்ல படம் பேர் தானே அப்படின்னு சொன்னு அவர் கட் பண்ணிட்டார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
4: மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நீர் யானை சூப்பர் சார்.
0: வேற ஏதாவது வார்த்தை யோசிச்சிருக்கீங்களா?
4: நம்ம மேடம்,
0: வேற ஏதாவது வார்த்தை? நீர்லே.
4: நம்ம மேடம்,
0: நீர். நீர் சார், நீர். நீர்ல நீ நீர் யானைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது இல்லாம வேற வார்த்தை உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு தோணுச்சான்னு
4: கேக்குறேன் நானு.
0: ஆமா சரி, பரவாயில்ல. தேங்க்யூ சார்.
4: நன்றி.
0: நன்றி சார. நன்றி. ஓகே, ஸோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ரெண்டாவது வார்த்தை யாரும் டக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்டேன். பரவாயில்ல, நான் ஒரு தடவை சொன்னதே நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் விரும்புகிறாங்க. நான் அதனால் ஒரு பதில் சொல்லுங்கள், நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஆனால் அது படம் பேர்லாம் சொல்ல வேணாம், அதை மட்டும் தவிர்த்துக்கலாமே ப்ளீஸ். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. மான் கரத திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை வந்து பென்னி மற்றும் இன்னொருத்தவங்க பாடியிருக்காங்க. யுகபாரதியோட வரிகள்லாம் அனிதத்தோட இசையில இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: முடித்த நேரம் 4:41. இப்போ நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கேம் விளையாண்டு இருக்கோம். நேர்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. கும்பகோணம் மாமத் இக்பால்.
0: கும்பகோணம்
1: பாபுராஜ் வரம் மாமத் இக்பால்.
0: ஓகே சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன்.
0: நல்லமா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: எல்லாருமே இந்த தடவை வந்து ரெயின் அது பின்னாடி ரேடியோவோட வால்யூம் லைட்டா கம்மி பண்ணிடுங்க சார், எனக்கு கேக்குது. Thank you, sir. Okay, உங்களுக்கான வார்த்தை கை.
1: கை
0: கை.
1: You mean hand, isn't
0: it? ஆமா சார், ஹேண்ட் தான். நிறைய இருக்கு.
1: கைபேசி.
0: கைபேசி வேற.
1: கையுறை. கையுறை.
0: கையுறை வேற.
1: கைராசி.
0: கைராசி. சூப்பர் சார், போதும். Thank you sir. Thank you so much. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: ஆ சொல்லுங்க மேடம்.
0: நீர்.
2: நீர்னா நீர் யானை.
0: நீர் யானை சொல்லிட்டாங்க சார்.
2: முதலை.
0: நீர் முதலையா?
2: முதலை. அடுத்தது
0: நீர் நாய்.
2: ஆமை.
0: நீர் ஆமை. வேற வேற வார்த்தை சொல்லுங்க. அனிமல்ஸே வேண்டாம். நம்ம வந்து நிறைய வார்த்தை இருக்கு சார் நீர்லயே வந்துட்டு, அதுக்கு அடுத்த வார்த்தை நம்ம பொதுவாவே பயன்படுத்தணும் அந்த
2: வார்த்தையை.
0: நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. நம்ம வந்து இந்த வெயில் காலத்துல இல்ல மழை காலத்துல நிறைய இடத்துல அது

0: நிரம்பிடும். குளம்லாம் சொல்லக்கூடாது, குளம் கிடையாது, அதுவும் நிரம்பும். நீர்னு ஆரம்பிக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போக பிரியப்படுவோம் கோடை காலத்துலயும் சரி, அது மழை காலத்துல நிறைய நிரம்பிடும். அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு.
1: அப்படியா மேடம்?
0: ஆமா அப்படிதான். எவ்வளவு ஈஸியா நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, உங்களுக்கு மட்டும் தான் சொல்லிருக்கேன் நானு. நீர்
1: தவளை, தவளை இருக்கும், நீர் தவளை.
0: சரி சார்.
1: அப்புறம் வந்து பாசி இருக்கும், பாசி
0: பாசி, நீர் பாசியா,
1: நீர் பாசி. அடுத்தது பாத்தீங்கன்னா அலை இருக்கும்,
0: நீர் அணையா,
1: நீர் அலை, அலை
0: அலை அலை, நீர் அலை. ஓகே சார், நிறைய சொல்லிட்டீங்க நீர்ல, தேங்க்யூ சார்.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் குமிழி இருக்கும் மேடம்,
0: நீர் குமிழி.
1: ஆமா, அது வந்து இந்த மீன், மீன் வந்து அந்த பொறி விடுற மாதிரி.
0: ஆமா ஆமா,
1: அது இந்த ஆக்சிஜன் வெளியிடுறதுன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே,
1: நீர் குமிழி.
0: வாழ்த்துக்கள் சார், நிறைய வார்த்தை சொல்லிட்டீங்க, சூப்பர், நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார். அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ
2: சொல்லக்கூடாது,
0: நம்ம பயன்படுத்துற வார்த்தை இது.
2: கண்மலர்,
0: கண்மலர், கண்மலர். எனக்கு படம, எனக்கு வந்து அது படம்
2: இல்லையா?
0: சரி, வேற வார்த்தை சொல்லுங்க. கண்ணுலே கண்ணு கொண்டு போடுவோம், கண்ணு கொண்டு போடுவோம். கண்மை, எவ்வளவு ஈஸியா இருக்கு, கண்மலர். சரி, வேற வார்த்தை, வேற வார்த்தை சொல்லட்டுமா? என்ன நான் உங்களுக்கு சொல்லி
2: கொடுத்துட்டேன்.
0: கடி,
2: கடி, கடி, கடி, கடி, கடி, கடி, கடி, கடி, கடி, கடி சொல்லுவாங்க,
0: கடி,
2: கடி சொல்லுவாங்க, கடிக்கு கடி வரும்.
0: வேற வார்த்தை
2: வாய்ப்பு
3: நிறைய வார்த்தைகள் சொற்றொடர்கள் திரைப்படமாக எடுத்துட்டாங்க. அதனால நீங்க திரைப்படம் தவிர்க்க சொல்வது எந்த வாரம்? இப்ப பாருங்க, கடின்னு குடுத்துருங்க, கடிவாளம்னு ஒரு படம் 83ல வந்திருக்கு.
0: பரவாயில்ல சார், அது கரெக்டான வார்த்தை தான். அது இல்ல, நான் சொல்ல நம்ம பயன்படுத்துற வார்த்தையா இருந்தா ஓகே தான். அது இப்ப நம்ம வந்து ஒருத்தர் நீர் தேக்க தொட்டி, சரியான வார்த்தை. நீங்க சொல்லுங்க, இது படமா எடுத்திருந்தாலும் இது வந்து நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தை தானே? நான் அப்படிதான்
3: சொல்றேன். கும்பகோணம் தோரமுச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி. ஸோ அதாவது வந்து படம் பேர் வந்து நான் சொல்ல வேணாம்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, வந்துட்டு ஒருத்தர் மூணு வார்த்தையே சொன்னார், அது வந்து நம்ம சொல் வழக்கில் நம்ம அது ஒரே வார்த்தையை நம்ம பயன்படுத்த கண்டிப்பாக மாட்டோம். அந்த மாதிரி பயன்படுத்த வேணாம்னு தான் சொன்னேனே தவிர, நம்ம எப்படினாலும் சில வார்த்தைகளை வந்து பல தடவை படங்கள் பெயரில் இருக்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி சொல்கிறது தான் ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் சேர்ந்து பாடிய பாடல், யுகபாரதியோட வரிகளில், டி இமானோட இசையில், ஒரு ஊரில் ரெண்டு ராஜா, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூல், என்னோட ஃபேவரட் சாங் இது.

0: நேரம் 4:52 ஆகியாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ நம்ம வந்து கேமோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ நேயர்கள் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது கிராஸ் டாக் ஆகுதுன்னு நினைக்கிற ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, நீங்களும் இந்த கேமில் பங்கு பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4. ஓகே, வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். ஊரை பார்த்தா சுந்தரேசன் மேடம்.
0: சுந்தரேசன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து கால்.
1: என்ன
0: வேற வார்த்தை சொல்றேன், தமிழ்
1: மேடம்.
0: தமிழ்
1: படம் பேர் சொல்லணுமா? என்ன பேர் சொல்லணும்?
0: தமிழ் வார்த்தை. இப்ப தமிழ் சொன்னா அடுத்த வார்த்தை நீங்க சேர்த்து சொல்லுங்க. தமிழ் செல்வி. அது பெயர் இல்லையா? ஆமா,
1: தமிழ் சொற்கள்.
0: தமிழ் சொற்கள். ஓகே, சிறப்பு சார், வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் மேடம். இனிய பொன்மாலை வணக்கம். திருப்பத்தூர் மாவட்ட செக்கு சேவர் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், நீங்க தான் நினைவு காலர். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுவோமா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு எழுத்து தான் வரும், ஒரே ஒரு எழுத்து, வார்த்தைலாம் இல்ல. நிறை
2: மேடம், நீங்க சொல்றதே சரியா புரியல.
0: புரியலையாச்சு நான் உங்களுக்கு.

0: சரியான வார்த்தை சொல்றேன். தலை
1: தலை
0: தலை தலை.
1: ஹலோ மேடம்,
0: கேக்குதுங்களா?
1: மேடம் வேற ஒருத்தர் வாங்க.
0: ஓகே, நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
2: நான் போரூர் பொன்ராஜ்.
0: பொன்ராஜ் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? தலை.
2: ஆ சொல்லுங்க. தலையா?
0: ஆமா.
2: தலை பாரம்.
0: தலை பாரம்.
2: தலை கணம்.
0: தலை கணம். சூப்பர்.
2: தலைவலி.
0: சூப்பர் சார், ஓகே, சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. நிறைவு காலர் நீங்க எல்லாம் சொன்னோன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே சொல்லிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் சார, வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றி சார், நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய பதில் சொன்னாங்க. பட் ஆனா கடைசியா சொன்ன நேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் நான் லாஸ்டா வந்தாலும் எப்படி லேட்டஸ்டா வந்தேன் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் கடைசியா சொன்ன மூணு வார்த்தையும் டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே சொல்லிட்டாரு. சூப்பர். ஸோ இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ராகுல் மற்றும் மிலி சேர்ந்து பாடிய பாடல், நான் முத்துக்குமாரோட வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதோலை.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க எல்லாருக்கும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 5:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வளர்ந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய பிள்ளைகளா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வச்சா சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துலயாவது நமக்கு தோணிருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்திருக்கும் போது எப்படா வளர்ந்து பெரிய பிள்ளையாவும், எப்படா இந்த அப்பா அம்மா நம்மள ஸ்ட்ரிக்டாவே வச்சிருக்காங்களே, நம்ம ஒரு ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு வளர்ந்த பிறகு அதுவே ஓகே அப்படின்னு நமக்கு நிறைய நாள் தோணிருக்கும். சோ நான் என்ன பேச போறேன் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பள்ளி பருவத்துல நீங்க செஞ்ச குறும்புத்தனங்கள் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது, நிறைய இருக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் ஸ்கூல் டேஸ் மட்டும் இல்லாம அந்த வயசுல இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது நம்ம 12th படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல நம்ம சின்ன சின்னதா நிறைய குறும்புகள் செஞ்சிருப்போம். அந்த குறும்புகள் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாம, டீச்சர்ஸ்க்கு தெரியாம, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம அதை மறைக்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணியிருப்போம். அது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே இருந்திருக்கும்.

அந்த மாதிரி நீங்க பள்ளி பருவத்துல அந்த உங்களுடைய அந்த குட்டி வயசுல நீங்க செஞ்ச குறும்புத்தனங்கள் என்னென்ன, அதை மறைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னு தான் நீங்க நம்ம பேச போறோம். நேர்கள் உங்களோட விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சின்னவர் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. மலேசியா வாசுதேவன் சித்ரா இருவரோட குரல்ல, கங்கையமரன் வரிகள்ல, இளையராஜா இசையில. கேட்டனை திருங்கள் இது ரெயின்போ FM 101.4 இங்கெல்லாமே சமதுள்ளு.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா?
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பள்ளி வயதுல அந்த பள்ளி பருவத்துல அந்த ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வயசுல நீங்க என்ன மாதிரியான குறும்பத்தனங்கள்லாம் செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்கூல் அப்படின்றதே எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பள்ளியில பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செய்யக்கூடிய குறும்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வகுப்புல வந்து பேசிட்டு இருக்கிறது, ஹோம் ஒர்க் செய்யாம நம்ம டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்றது, இல்ல மார்க் வந்து கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வீட்டுல தெரியாம மறைக்கிறது, இல்ல அதுக்கு வேற ஒரு காரணங்களை சொல்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து திருட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு அதை அவங்க கேட்கும் பொழுது எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து யாரா இருக்கும் அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையாவே இப்ப நினைச்சு பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான நினைவுகள்ல அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தோணும். அப்படி ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம நார்மலா நம்ம வீடுகள்ல நம்ம எங்கேயாவது உறவினர் வீட்டுக்கு போகும்போது அங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கும் போது பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அந்த சேட்டைகளை செஞ்சது தப்பில்லை, ஆனா அதை செஞ்சுட்டு மறைக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணலாம். 298-60-38 அல்லது 295-54 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் வசரவாக்கட்டு வந்து ஸ்ருதி பேசுறேன்.
2: சொல்லுங்க ஸ்ருதி, உங்களுடைய அந்த ஒரு மறைக்கிறதுக்காக அந்த சுட்டித்தனத்தை மறைக்கிறதுக்காக என்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்க?
3: நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஸ்கூல்ல வந்துட்டு எப்பவுமே ஒரு பாஸ் மார்க் எல்லாமே என்வலப்ல கொடுத்துருவாங்க, எனக்கு வீட்டுக்கே வந்து போஸ்ட் பண்ணிருவாங்க.
2: ஓகே.
3: என் கையில மார்க் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுல நான் காட்டவே மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதா ஸ்கூல்ல போஸ்ட் போட்டுருவாங்க. எங்க அம்மா ஆபீஸ் போயிடுவாங்க. நாங்க அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஸ்கூல் விட்டு வந்துரும், அந்த போஸ்ட் கீழே கிடக்கும், அதை எடுத்து ஒழிச்சு வச்சிருவோம்.
2: அப்புறம் எப்படி மார்க் என்னன்னு கேட்க மாட்டாங்களா?
3: மார்க் கேட்பாங்க. அம்மா இன்னும் வரலம்மா, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி இப்படிதான் நிறைய நாள் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் சிக்கிச்சது, செஞ்சாங்க.
2: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
3: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஓகே
2: கண்ணன் சார், சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியான சைட்டுகள் எல்லாம் பண்ணிருக்கீங்க?
4: பண்ணாத வாழ்க்கையுமே கிடையாது. ரெண்டாவது வந்து டீச்சர் என்ன பண்ணுவேன், வீட்டுல இருந்து வேர்க்கல்ல.
2: ஓகே.
4: இந்த மாதிரில எங்க வீட்டுல இருக்கான், எங்க வீடு தெரியாம தெரியாம இருக்கா, அவங்களுக்கு கூப்பிட்டேன். எக்காட்டாக்க எங்க அம்மா கூட்டிவாங்க, கொடுத்தாங்க, எங்க அப்பா கொடுத்துருச்சாரு சொல்லி இருக்கேன்.
2: ஓ, வேர்க்கடல எடுத்து போய் கொடுத்துருவீங்களா? இப்படி ஒரு வாரி வழங்கும் வல்லலா இருந்திருக்கீங்களே சின்ன வயசுல. ஐஸ் வைக்கிறதுக்கு. ஓகே, உங்க வீட்டுல கண்டுபிடிச்ச பிறகு என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, அந்த வால்தனமா இருந்தாலுமே ஐஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலத்துல விளைஞ்சது எடுத்துமே கொடுத்துருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: செந்தில் கண்ணன் பேரலாம்.
2: சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
5: நான் வந்து குறும்புலாம் நல்லா படிப்பேன்.
2: ஓகே.
5: யாராவது பரீட்சையில எழுதுறாங்கன்னு சொன்னா பேப்பரை பரட்டி பார்த்து எழுதுவாங்க, பிச்சரிக்கிறது செய்வாங்க.
2: அதை
5: யாரு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாஷியர் காமிச்சு கொடுத்துருவாங்க.
2: ஐயோ,

0: ஓட்டு கொடுக்கற வேலையை பார்த்திருக்கீங்களா?
1: ஆமா
0: ஆனா
1: இல்ல
0: பசங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்க தான் சொல்றீங்கன்னு.
1: இல்ல இல்ல தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப என் லீடர் மீது வச்சிருப்பாங்க.
0: ஓகே,
1: நான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பையன் எதுதான் அந்த பையன் எதுதான் சொல்லிடுவேன். அவங்க பார்த்து மெதுவா இது பண்ணி விட்டுருவாங்க.
0: ஆனா உங்க கூட சண்டை போட மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு போட்டு கொடுத்தேன்னு
1: சண்டை போட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. நான் நல்லா படிக்கிறதுனால என்ன இது பண்ணுவாங்க எல்லாம்.
0: ஓகே ஓகே,
1: பின்னாடி படிக்கலாம் எழுதலாம் போகலாம் அப்படின்ட்டு என் பின்னாடியே வருவாங்க.
0: ஓகே,
2: நல்லா இருக்கேன். சரி, கண்டிப்பா 30-40 ஆண்டுகளுக்கு கொண்டு போயிட்டீங்க, பின் வாங்கிட்டீங்க கண்டிப்பா.
0: சொல்லுங்க.
2: அதாவது நான் 6வகுப்பு படிக்கிற தருணங்கள்ல பாத்தீங்களா சௌரி, டீச்சர்ஸ் ஃபுல்லாமே போர்டுல எழுதி போட்டதுக்கப்புறம் அழிச்சு
0: விட்டுருவான்.
2: ஆமா, அது மாதிரி லூயிஸ் டீச்சர் 2வகுப்பு படிக்கல அப்படித்தான் என்ன செய்வாங்க, பாக்கெட்ல மிட்டாய், கடலை மிட்டாய், கல்கோனா மிட்டாய் எல்லாம் வாங்கி கொண்டு போய் போயிட்டு விளையாண்டுட்டு என்ன செய்வோம், ஸ்கூல் 4 மணிக்கெல்லாம் விட்டுறோம். ஆனா நாங்க 5:30 5:30 6 மணிக்கு வருவான். என்னன்னு கேட்டாங்கன்னா, எம்மா எங்களை செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்த சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து போய் சொல்லுவான். ஆனா அங்க அந்த லூயிஸ் ஆசிரியர் எங்க அம்மா அம்மா ஃப்ரெண்டு, என்ன டீச்சர் பிள்ளைங்களை 6 மணிக்கு விட்டுருக்கீங்க? இல்லையே ஆண்டனி, நான் அனுப்பி அனுப்பிட்டேன் 3-4 மணிக்குள்ள எப்பயுமே பசங்களை அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க என்ன செய்யணும், 6வகுப்படிகள லீடு, அதாவது கிளாஸ் ஜெகநாத வாத்தியார் முன்னாடி வராடி அந்த பீரியடுக்கு என்ன செய்வான், கிளாஸ் வாத்தியார் மாதிரியே டீச்சர் எடுப்பான், நாங்க டீச் பண்ணுவாங்க, அந்த வாத்தியார் மாதிரி டீச் பண்ணுவான், டான்ஸ் ஆடுவான், அதெல்லாம் மறக்க முடியாது, அந்த லூட்டி எல்லாம் மறக்கவே முடியாது அந்த கிளாஸ் அந்த மலர் நினைவு.
0: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி நன்றி. ஆனா வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து சீக்கிரமா அதாவது வெளியே போயிட்டு ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேட்டைகளை பண்ணிட்டு நம்ம பசங்க இன்னைக்கு ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா தான் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, இல்ல நம்மளே அன்னைக்கு இதை பண்ணமே நம்ம பையனும் அதான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய மூளை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வர்றதுதான். வணக்கம்.
3: ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்க?
0: சார் நீங்க பேசுறது சரியா கேக்கல, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வீட்டுக்கு வாய் கொஞ்சம் தெக்கும் அவருக்கு.
0: ஓகே ஓகே,
3: நான் தான் மேடம் ஹெல்ப் பண்ணுவேன். இன்னைக்கும் பேச்சுவார்த்தை இருந்துட்டு மேடம், நான் அவருக்கு ரெண்டு பொண்ணு பல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு.
0: ஓகே,
3: ரொம்ப ஃப்ரெண்டு மேடம்.
0: ஓகே சூப்பர், நன்றி நன்றி. ஆனா வந்து நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே, அந்த வயசுல பாத்தீங்கன்னா நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கக்கூடிய வேலைகள்லாம் நம்ம மக்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்றதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வேளச்சேரியில இருந்து பத்மா பேசுறேன். தமிழ் தானே?
0: தமிழே தான் பத்மாமா, சொல்லுங்க.
4: நல்லா
0: இருக்கேன் நல்லா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க பத்மாமா.
4: நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன், அம்மா வந்து சமையல் எல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஓரளவுக்கு சமைக்க வெளியே போயிட்டாங்க, பண்ணி வச்சுட்டு எல்லாம் இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன பூஜை பூஜைக்கு வேற ஏற்பாடு, வீட்டுக்குள்ளேதான் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சாப்பாடு எல்லாம் சாமிக்கு வைக்க போறாங்க, பாயசம் பண்ண மறந்து போச்சு. முக்கியமா பண்ணணும், அதுதான் பண்ணணும் சாமிக்கு வைக்கிறதுக்கு. என்ன ஆகும், அம்மா வந்துட போறாங்களே வந்துட போறாங்களே, ரொம்ப அர்ஜென்டா வெளில போனோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. பருப்பு மட்டும் நல்ல காலம் வேக வச்சு, அப்பெல்லாம் குக்கர் கூட கிடையாது, நம்ம சாதாரண பாத்திரத்துல வேக வச்சு

0: பண்ணுவோம். அந்த பருப்பு எடுத்து போட்டு நல்ல காலம் உப்பு போடல, கொஞ்சம் கூட கொஞ்சம் வெல்லமும் போட்டு நல்லா மசிச்சு சாதம் எல்லாத்தையும் போட்டு மசிச்சு ரெடிமேடு திடீர் ஒரு பாயசம். வந்துட்டாங்க அம்மா வந்தாச்சு அதுக்குள்ள பாக்குறதுக்கு இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின் இல்ல ஒண்ணு வெயமா எல்லாமா கொண்டு போய் வெயமான வச்ச உடனே அம்மா பாத்துட்டு பாயசம் பாத்துட்டு பாயசம் புதுமையா இருக்குது என்ன துவரம்பருப்பு இருக்குது அதுல
1: துவரம்பருப்பு சேர்த்து போட்டீங்க சூப்பர். நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஐந்து மணி 21 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நீங்க வந்து சின்ன வயசுல நிறைய சேட்டைகள் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக, வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: ஓகே சார், சொல்லுங்க.
3: அதாவது நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், கடைசி பெஞ்ச்ல உட்காந்துக்குவோம். சார் வந்து கிளாஸ் நடத்திட்டே இருப்பாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 12:30 லஞ்ச் பிரேக் அப்படின்னா 12:15 சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். 15 நிமிஷத்துக்குள்ள கடகடன்னு சாப்பிடுவோம். அப்போ நாங்க திறக்கும் பொழுது சாருக்கு கண்டுபிடிச்சிருவாரு, யார் வீட்டுலடா இன்னைக்கு குழம்பு, எனக்கு மட்டும் நீங்க சாப்பிடாம கொடுத்த பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு வலிக்க போறது அப்படிம்பாரு. அவரு சிரிச்சுட்டே ஜோவியெல்லாம் சொல்லுவாரு. அப்புறமா கரெக்டா நாங்க வேக வேகமா இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியற மாதிரி இருக்கும்.
1: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி.
3: மறக்கவே முடியாத ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள்.
1: சூப்பர் சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
1: சொல்லுங்க கோபால் சார், நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
4: தமிழ் விழி.
1: தமிழ் விழி தான் சார், சொல்லுங்க.
4: நான் படிக்கும் போது ஜோலனா பை தான் இருக்கும். அப்பெல்லாம் ஜோலனா பையில தான் போவோம், போவோம். என் பக்கத்து பச்சு என்னுடைய பக்கத்து பையன் மொத்தம் உட்காந்துக்கும் போது எனக்கு என்னுடைய நண்பன், நாங்க என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தவக்கலை பிடிச்சி அவன் பையில போட்டுருவோம். அப்பெல்லாம் சின்ன வயசுல தவக்கலை பிடிக்கும், தவக்கலா ஓனா ஜெட் ஓனா பிடிப்போம். அதை பிடிச்சி பையில போட்டோம். போட்டு தெரியாத மாதிரி இருந்து கொஞ்சம் பொறுத்து என்ன தம்பி பையில எது ஆடி என்ன எடுத்தோம் என்ன குதிக்குது தெரியாத மாதிரி கேட்டா, ஐயோ எனக்கு என்ன தெரியலையான்ட்டு பையில கீழக்கிற கொட்டுவான், கொட்டிடுவான், கொட்டிட்டு பிள்ளை அழுவ ஆட ஆரம்பிச்சிருவான். யாரா பண்ணது நாங்களே தெரியாத மாதிரி பக்கத்துல இருக்கிறோம், யாரா பண்ணோம் படையா அப்படின்னு நானே சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கோம். ஒரு தடவை ஓன ஜொட்டோட அடிச்சு பின்னால சட்டில கட்டி விட்டோம். பின்னால காலு தொடைய மலை டச் ஆகும் போது கத்த ஆரம்பிச்சான். அப்புறம் யாரும் இதெல்லாம் பண்ணவங்க நாங்க சும்மா யாரா பண்ணிட்டு ஒருத்தவன் தெரியாத மாதிரி ஒருத்த கேக்கணும், அப்பதான் அவனுக்கு தெரியாது யார் பண்ணாங்கன்னு அவனுக்கு தெரியக்கூடாது.
1: பாருங்க எந்த மாதிரியான
4: பிரச்சனை,
1: என்ன வேலை எல்லாம் பாத்திருக்கீங்க பாருங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி. அந்த மாதிரி தவளை ஓனான் அதெல்லாம் பண்றது அப்போதைக்கு நம்ம சின்ன பசங்க ஓகேனா கூட, இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி விலங்குகள் அதாவது உயிரினங்கள்லாம் வந்து நம்ம துன்புறுத்தாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது நமக்கு. ஏன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறோம், நம்மளும் சந்தோஷமாகிக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த உயிரினங்களை துன்புறுத்த வேண்டாம். இருந்தாலும் அது சின்ன வயசுல அறியாம செஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து

0: நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுபோனி வட்டம் ராபராஜபுரம் மகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கீங்க?
1: பள்ளி பருவத்தில் நாங்கள் சமத்து குழந்த கல்லூரியில தான் ஸ்பெஷல் குழந்தை உங்கள்கிட்ட.
0: ஓகே, ஸ்கூல் படிக்கும் போது எதுவும் செஞ்சது இல்லையா? வீட்டில் கூட ஏதாவது?
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கல்லூரியில் தான் நல்ல ஞாபகம் இருக்கு, அதை பற்றி வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுவோம், புது புது படம் ரிலீஸ் ஆகும். நாலஞ்சு பேர் சேர்ந்து படம் மத்தியானம் 2 மணிக்கு மேட்டிங் கலந்துடுவோம்.
0: ஓகே,
1: கலந்துட்டு போயிட்டு டியூஷன் வந்து 5:30 அந்த கடைசியாக படம் வரைக்கும் முன்னாடி கலந்து வந்து என்ன பண்ணுன்னு தெரியும். டிக்கெட்டை வந்து அங்கேயே இந்த சைக்கிள் ஸ்டாண்டே டிக்கெட்டில் போட்டுருவோம். ஏன்னா வீட்டுல பார்த்து தெரிஞ்சு போயிருந்த கையில வச்சிருந்தது, அதனால தெரியும். சினிமா டிக்கெட் எடுத்து அங்கேயே போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறது, தாண்டிலேயே
0: தெரியாம வீட்டுக்கு வந்து நார்மலா காலேஜ் போயிட்டு வர மாதிரி வந்து வீட்டுல தூங்கிட வேண்டியது.
1: ஆமா,
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க.
2: 4 மணில இருந்து டிரைவ் பண்றேன், இப்பதான் எங்கச்சது.
0: 4 மணில இருந்தா
2: நம்ம நிகழ்ச்சி போய் இப்ப இன்னொரு நிகழ்ச்சி வந்துச்சு, நீங்களும் வந்தீங்க. இதுவும் முடிஞ்சிரும் போல தான் நினைச்சிட்டு இருந்தேன், என்ன பிடிக்க முடியலையே அப்படி நினைச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் பிடிச்சிட்டேன்.
0: ஓகே ஓகே, உங்களுடைய முயற்சி திருவினை ஆகிவிட்டது, சொல்லுங்க.
2: அதாவது குறும்பு வந்து நாங்க சின்ன வயசுல மழை எல்லாம் பெய்யும், துணி எல்லாம் காயப்பட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவோம், நஞ்சிச்சேன்னு அழுதுட்டு கொடை பிடிச்சு உட்காந்துப்பேன்.
0: கொடை பிடிச்சி மழையில உட்காந்துப்பீங்களா?
2: உட்காந்துப்பேன். இங்க என் பையனை காணும் தேடுவாங்க. அப்ப வந்து அப்புறம் வீட்டு மாடிக்கு வந்து பார்த்தா இங்கேயும் உட்காந்துக்கிறோம். அடப்ப ஏன்டா மழையில நிக்கணுங்க? இல்லம்மா துணி எல்லாம் நஞ்சிடுமா, அப்புறம் நீங்க திட்டுவீங்களம்மா, எடுக்கலையேன்னு
0: அப்படின்னு.
2: ஆமா மேடம்.
0: ஓகே நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, சுகம் பெறும் தமிழ் பழத்தா சுவையோடு தமிழ் பழத்தா, தமிழே என்று நீ பாடு என்ற பாடலுடன் பதிலுடன் நிகழ்ச்சி இணையும் அன்புநேயர். நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையில் இருந்து சேரங்க சாமி சொல்றீங்க.
0: ஓகே சொல்லுங்க சார், உங்களுடைய அந்த குறும்புத்தனங்கள் என்ன, அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணீங்க?
3: மறைக்க உண்மைதான், அதத்தை மறைக்கூடாது சொல்றேங்க. நண்பர் ஒருத்தங்க டிசி வாங்கணும்னு சொல்லிட்டுங்க, வாங்கன்றது நடந்து நடந்து பார்க்க ஒன்றும் முடியலடான்னு சொல்லானுங்க நண்பர் ஒருத்தர். அப்ப பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்ட டைட்டில்
0: தானுங்க,
3: வேற ஸ்கூலுக்கு மாத்திருக்குங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாருங்க, போட்டு தரமாட்டு சொன்னதுக்கு பணத்தை ஒரு 50 வச்சு உள்ள வச்சு கொடுறா, வச்சு கொடுத்து போட்டுருவாரு
0: அப்படின்னு.
3: அப்புறம் நானும் விவரம் இல்லாம கொஞ்சம் பயமாம இருக்கிருந்தால 50 உள்ள வச்சு சென்னாங்க சார், பாருங்க சார் பாருங்க சார் அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்து அப்படி பக்கம் பாட்டு ஐயோ என்ன என்ன தம்பி மனசிட்டா இல்லை இந்த வயசுலயே என்ன மாதிரி பண்றாருன்னா, இல்லைங்க அப்படின்னு சொல்ல, யாரு பண்ணது சொல்லு அப்படின்னாரு. நான் மறைச்சிட்டே இருந்தேன், அவர் இல்ல சொல்லித்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லை இந்த மாதிரிதான் இவர் சொன்னாருன்னு சொல்லி இது பண்ணாங்க. அது இன்னைக்கு கொஞ்சம் நெட்லாம இருக்குது இவருக்கு. அப்புறம் சொல்லி இது மாதிரி புத்திமதி சொல்லி இந்த மாதிரி வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் சைன் போட்டு கொடுத்தாருங்க.
0: ஓகே ஓகே நன்றி நன்றி. ஆனா வந்து தவறு செஞ்சுட்டேன் அப்படின்றத விட அவர் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் இந்த தவறு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இப்பவும் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. அது வந்து தப்பு தான், ஆனாலும் அவரே வந்து அந்த தப்பை வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு அந்த வாத்தியார். கண்டிப்பா ஆசிரியர்கள் எப்பவுமே அந்த தவறுகளை வந்து திருத்தக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இப்ப இவர் சொன்னதும் ஒரு உதாரணமா இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
0: வணக்கம்,
4: கார்த்திக் பேசுவோம்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
4: நான் வந்து ஒரு 4th படிச்சிருந்தேன், பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நோட் கம்ப்யூட்டர் கிளாஸ் நோட்ஸ்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். மிஸ் என்ன சொன்னாங்க, உங்க அப்பா பேர் சைனோன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண, எங்க அப்பா சைன் நானே போட்டேன் மேடம், பென்சில்ல போட்டேன், பென்சில்ல போட்டு அழிச்சிட்டேன். அடிச்சு திருப்பி பேனால போட்டு போய் எங்க மிஸ் கிட்ட காமிச்சுட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ பென்சில தான் நீ போட்டு நீ தான் சைன் போட்டிருக்க சொல்லி எங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வா சொல்லிட்டாங்க. நான் சொல்லதே இல்லை எங்க அம்மாட்ட.
0: இப்ப வரைக்கும் அவங்க மத்தியில அதை மறைச்சுதான் வச்சிருக்கீங்க?
4: ஆமா இப்பதான் சொல்றேன்.
0: ஓ இப்பதான் சொல்றீங்களா? ஓகே நன்றி நன்றி. இந்த மாதிரி நம்ம வந்து மதிப்பெண் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த அப்போல்லாம் ரேங்க் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அது சைன் போடுறது. அதில் சைன் போடக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வீட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்காம இவங்களே சைன் போட்டு எடுத்துகிட்டு வருது. அது தப்பு தான் அப்படின்றது இன்றைக்கி நம்ம புரிஞ்சாலும் அப்போவுமே நமக்கு தப்புன்னு தெரியும். இருந்தாலும் அது சின்ன வயசு அப்படின்றதுனால வாங்கக்கூடிய அடிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த தப்பை வந்து செஞ்சுருப்போம். ஆனால் அது எல்லாமே நம்ம இப்போ வெளியே சொல்லும் பொழுது

0: நம்மளே அது தப்பு அப்படின்னு உணர்ந்து சொல்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க முருகன். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கீங்க
1: அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு ஒரு சில 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போக போனோமா, டக்குன்னு லேட்டா தான் போவோமா? அது சில ஆசிரியர் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த இல்லைன்னா நாங்க வர்ற வழியில அந்த ஆபீஸ் அந்த ஹெச்எம் வந்து அவங்களும் சொல்லிடுவான், இந்த செடிக்கு வந்து இந்த ஒரு செடி இருக்கு தண்ணி ஊற்றிட்டு போச்சு, நாங்க எல்லாரும் நம்ம கிளாஸ் போயிருக்காங்க, நாங்க தான் ஒரு 4-5 பேர் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் மேடம். அந்த செடிகள் கையில நம்ம கொஞ்சம் மண்ணா இருக்கும் அப்படின்னு நம்பிடுவாங்க.
0: ஓ, அதாவது நீங்க லேட்டா வந்துட்டு அத செடிக்கு தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கீங்க. சின்ன அறியாமல் செய்த ஒரு சின்ன சின்ன பிழைகள், அதை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிருப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்றதான் நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இருவரோட குரல்ல கங்கையமரன் வரிகளில் இளையராஜா இசையில வெற்றி விழா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, ஒரு விளம்பரம் ஒன்று வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: படிக்கும் போது ஏதாவது ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு நல்லா விளையாடி ஆட்டம் போட்டுட்டு எந்த ஹோம் ஒர்க்கையும் செய்யாமல் ஸ்கூலுக்கு போயிட்டுட்டு, இல்லை டீச்சர் நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் வந்து வீட்லேயே மறந்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா யார் அன்னைக்கு கிளாஸில் வராமல் இருக்காங்களோ அவங்க மேலே அவங்கக்கிட்ட நான் கொடுத்து அனுப்பினேன் நோட்டு, அவள் வரவில்ல லீவ் போட்டு அதனால் நான் எடுத்துகிட்டு வரல, அவகிட்டே இருக்கு என்னோட நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது காரணங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருப்போம், அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாதிரி பள்ளி பருவத்தில் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன குறும்புகள், அதை மறைக்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-60-38 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம் கலா மேடம், சொல்லுங்க.
1: மேடம் ஸ்கூல்ல நானு ரேங்க் கழிச்சிருப்பாங்க மேடம், அதாவது ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் மார்க்
0: சமையல்
1: அம்மாட்ட கம்மி பண்ணுறேன் அம்மா அடிப்பாங்களே உள்ள பேக்கு வச்சுதான். அப்புறம் மூணு நாள் கழிச்சு எங்க அம்மா லஞ்சு உள்ளிருக்கும் போது ரேங்க் கார்டு பாத்துக்கணும், அது பாத்துட்டியா உங்களுக்கு மார்க் கம்மியா வாங்கிக்கிறேன் சொல்லி செம்ம அடிப்பாங்க, அதோட அனுப்பிச்சு போக மாட்டேன் கட்டிட்டு ஓஞ்சிக்கேன். அப்புறம் எங்கப்பா என்ன சொல்லு பொண்ணு தேடுவாரு, மாமா மாமா சேர்த்து கூப்பிட்டு விடுமா விடுமா நான் அதை கொடுத்து என் அம்மா தடுத்துட்டு அந்த மாதிரி என்ன அப்ப சைன் போட்டு என் மாமா கூட்டு போற ஸ்கூல் போட்டு கூப்பிடுறோட எங்க அந்த எனக்கு ரொம்ப குட்டி தனம் கொண்டு நன்றி ஸ்கூல் அம்மா அட்லே போகிற கொஞ்சம் கட்டது கொஞ்சம் எங்க அப்பா கண்டு குடி ஸ்கூல் கூட இருக்கும். இப்ப அம்மா வாங்கி கண்டு வரதுனா இந்த அளவுக்கு நம்ம வந்து போன படிப்பு எல்லாம் முஷன் காலேஜ்ல அம்மா அந்த ஸ்கூல்ல அந்த அளவுக்கு அம்மா சுத்தியாலும் வச்சுங்க இப்ப நம்ம கொஞ்சம் நன்றிக்க மாட்டோம் அதுல நினைக்கிறேன் அம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா அதை நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றத இப்ப சொல்றீங்க பாருங்க, அம்மா அப்படி அடிச்சதுனால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்றது அதுவே பெரிய விஷயம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் சென்னை ரெயின்போ எப்பமையும் ரெயின்போ மேடையும் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே கமலையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: நான் வந்து கமலி இல்ல, நீங்க வேற ஒரு எஃப்எம்க்கு வந்து ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சொல்லுங்க
0: மாலினி தேவிமா, என்ன மாதிரியான பண்ணிருக்கீங்க? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அப்ப உங்களுடைய வால்யூம் தான் கம்மி பண்ணணும்னு
3: நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே சொல்லுங்க.
3: நாங்க சின்ன வயசுல எங்க அம்மா தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க, நாங்க வரல ஏதாவது சொல்லிட்டு இந்த வேப்பமுத்து இருக்கு பாத்தீங்களா,
0: வேப்பம் கொட்டையா
3: வேப்பம்பழம், அந்த வேப்பமுத்து பிறக்க போயிருவோம்.
0: ஓகே ஓகே, வேப்பமுத்துன்னு சொல்வீங்களோ அத?
3: ஆமா இல்ல, வேப்பமுத்து நடக்கும், முத்துனா அந்த வேப்பம்பழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காக்காலாம் சாப்பிட்டுட்டு நிறைய போட்டிருக்கோம்.
0: அதுதான் அதுதான் கொட்டை. ஓகே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர் வழக்கு. ஓகே,
3: வேப்பமுத்துன்னு சொல்லுவோம்.
0: சரி சரி சொல்லுங்க. வேப்பமுத்து பொறுக்க
3: போயிடுவோம், அதை போயிடுவோம். போயிட்டு எங்க அம்மா வரமுன்னே வந்துடும், எங்க அம்மா வர சாயந்தரம் 6:30 ஆயிரம் வரமுன்னே வந்துருவோம். வந்து எங்க வீட்டுல அந்த வேப்பமுத்த போட மாட்டோம், எங்க அத்தை மொட்டை மாடியில வந்து போட்டுருவோம், அந்த தட்டடியில வந்து போட்டுருவோம்.
0: ஓகே,
3: மொட்டை மாடி ஆமா காய போட்டுருவோம், காய போட்டு அப்படியே ஒரு ஒரு வாரம் அப்படியே ஓடும் நேசில, அதை அதை தெரியாமலே விட்டுருவோம் நாங்க.
0: என்னென்ன வேலையும் அப்பவே பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா.

0: வித்து பணமாக்குறது எப்படின்னு கை வித்தையா போய் கத்து வச்சிருக்கீங்க.
1: கோயில் கூட எல்லாம் வரும், அப்ப அம்மாட்ட காசு வாங்க கூடாது. அப்ப கேப்பாங்க என்ன செஞ்சீங்கன்னா, தெரியாம வேப்பத்துலாம் பிறக்க போறீங்களா, உங்களை யாரு பிறக்க பிறகு போச்சுனது இந்த வெயில் இல்ல அப்படின்னு சத்தம் போடுவாங்க. எங்க அத்தையும் எங்க அத்தையும் போய் சத்தம் போடுவாங்க, நீங்களும் இருக்கல ஏன் அந்த பிள்ளைங்க பிறகுதுன்னு என்ன ஒரு வாரத்தை சொல்லக்கூடாதா மைனி அப்படிம்பாங்க. எங்க அத்தைய போய் சத்தம் போடுவாங்க,
0: அவங்க எப்படியாவது சத்தம் போட்டு போட்டு நமக்கு என்ன நம்ம தப்பிச்சோன்னு இருப்பீங்க.
1: என்னங்க
0: நீங்க இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க, நான் காசு அப்பவே சேமிச்சு வைக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருக்குங்க அப்படின்றீங்க.
1: நம்ம வீட்டுக்கு தெரியாம போனா கூட அந்த அப்பவே அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு பாத்தீங்களா,
0: கண்டிப்பா
1: யோசிக்க சொல்லுது நம்மளுக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி.
1: அதுதான் யோசிக்க சொல்லுது, அதுதான் நிறைய இருக்கு அப்படி என்னென்ன.
0: ஓகே ஓகே, நன்றிமா நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் சென்னை ரெயின்போ எப்பமையும் ரெயின்போ மேடையும் அன்பு அறிவிப்பாளர் கமலையும் வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: ஓகே, நான் கமலி இல்ல தமிழ் விழி.
2: கமலி
0: கமலி இல்ல தமிழ் விழி.
2: தமிழ் விழி தமிழ் விழி. ஓகே
0: சொல்லுங்க சார்.
2: கயல்விழி வணங்கு.
0: தமிழ் விழி தமிழ் விழி, சரி ஓகே, நம்ம பேர் அப்புறமா வச்சுக்கலாம் அந்த டிஸ்கஷன். நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல சில சேட்டைகள் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு?
2: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கிராமத்துல வந்து குளத்துல போய் குளிக்க போவோம்ல.
0: ஓகே,
2: அந்த குளத்துல குளிக்கும் போது ஆலங்காட்டுன்னு பையங்கள் எல்லாம் நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாம் உள்ள மூழ்கி எழுந்திருப்பாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் என்ன செஞ்சேன் உள்ள இறங்கிட்டேன்.
0: ஓகே,
2: குளத்துல இறங்கி குளிச்சுட்டு இருக்கும்போது கையை நீட்டும் போது ஆலங்காட்டுற ஆலங்காட்டுறோம்னு கையை நீட்டும் போது உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னைய.
0: ஐயோ, அப்புறம்
2: அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்னோட குளிச்சுக்கிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு காளிமுத்துங்கிறவர் என்னைய இழுத்து காப்பாத்தினார்.
0: ஓகே ஓகே, அதனால்தான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போகும்பொழுது சேஃபா வந்து ரொம்ப ஆழமா உள்ள இறங்கக்கூடாது. அதே மாதிரி கூட நண்பர்களோட போறோமா பார்த்து பத்திரமா கரையோரமா நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மேல வந்துடணும். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மனோகரன்.
3: அதாவது சின்ன வயசுல நாங்க படிக்கும்போது அப்ப 2nd படிச்சுட்டு இருந்தோம், அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அந்த இடவேளை விடுவாங்கல்ல, என்ன பண்றது பக்கத்துல வந்து ஈச்ச மரம்னு ஒரு ஈச்ச மரம் புளியா மரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் எங்க ஊர்ல கிராமத்துல. அத போய் நாங்க இப்ப அந்த ஆர்வத்துல அதை பொறுக்கி தின்னுகிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆனா டைம் போனது தெரியாம பெல்ல அடிச்சிரும். ஆனா அந்த பெல்ல காதல வாங்காம நாங்க ஆர்வத்துல அந்த இதை திங்கிற ஆர்வத்துல எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோமா. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் கிளாஸ்க்கு, அப்ப வாத்தியார் கேப்பாரு, என்னடா எங்கடா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாரு. இல்ல சார், நான் எங்க நான் போய் எங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு இருக்கேன்னு போயிட்டு வந்தோம் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே என்ன சொல்லுவேன், இல்ல சார்
0: வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் தமிழ் விழிமா.
0: மாலை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
0: சொல்லுங்க சிங்கச்சோழன்.
4: சிஎம் சீட்டை கூட பிடிக்கலாம் போல உங்களை.
0: பாத்துக்கோங்க, நம்ம நேயர்கள் எவ்வளவு ஆர்வமா கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு.
4: நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு தரீங்க.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க.
4: கொஞ்சம் எழுக்கிறாங்க, லைட்டா லைன் கட் ஆயிடுது.
0: சொல்லுங்க சார்.
4: சின்ன வயசுல பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா நிறைய சாஸ்திரைகள் தான்.
0: ஓகே,
4: நாங்க இந்த கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வம். அப்பலாம் 87-88 சீசன்ல 6வது 7வது தான் படிக்கிறோம்.
0: ஓகே,
4: அப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க, வர்ணனை போடுவாங்க. அப்பலாம் காட்சி வர்ணனை சின்ன பாக்கெட் ரேடியோ, நேஷனல் ரேடியோ ஒன்னு இருக்கும், அது வாங்கி வச்சுட்டு அப்படியே நைஸா ஒவ்வொருத்தரா ஸ்கோர் பாஸ் பண்ணுவோம் கேட்டுட்டு. அப்படியே நைஸா நான் தான் எடுத்துன்னு வருவேன்.
0: ஓகே,
4: ஒரு நாள் சயின்ஸ் மாஸ்டர் பாத்துட்டு வர்றாரு, பாத்துட்டு எத்தனை வா இங்க வா என்ன

0: அப்படின்னு கேட்டாரு. கேட்டு ரேடியோ வாங்கிட்டாரு. வாங்கிட்டு சரி நாங்களும் கொடுத்துருந்தேன் ரேடியோ, வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் போறாங்கன்னு. லாஸ்ட்ல பார்த்தா அவர் மேட்ச் கேட்டுட்டு இருக்கு. சரி பண்ணி அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், அந்த வாசலே பாத்துட்டு இருப்போம். நிறைய நிறைய டைம் நான் தான் மெயினா அதை பாப்பேன். என்னன்னா அத எங்க டீச்சர் ஒருத்தருங்க, தமிழ் டீச்சர் பாகலட்சுமி, அவங்கள ஏன் நீ வாசலே பாக்குற, நான் ஸ்பாட் எடுக்கிறேன் அது கவனிக்க
1: மாட்டேன்னு.
0: அப்படி அது என்ன காரணம்னா, அந்த வாசல்ல இருக்க அந்த சூரிய ஒளி வந்து அந்த சுவர்ல போட்டா ஸ்கூல் விட்டுருவாங்க. அது 3 மணி பாதி செலவு வரும்,
1: 4 மணி
0: முக்காவாசி வரும், 5 மணி அப்படியே சுவர்ல தான் அப்படியே மேல ஏறிடும் விட்டுருவாங்க.
1: அது ஆனா மிஸ்க்கு தெரியாது.
0: ஆமா நிறைய சாஸ்திரிகள். அப்புறம் கீழே இறங்கணும்னு நிறைய பேப்பர் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், நம்ம எழுதுல பேப்பர் எல்லாம். அந்த பேப்பர் எல்லாம் கட்டா இருந்து கொடுத்தா அவன் என்ன பண்ணுவோம், அந்த நெல்லிக்காய் மடிக்கிது வாங்கினா எங்களுக்கு நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஒரு சுருணம் கொடுப்பான், இல்லைன்னா அந்த காரம் அந்த உப்பு போட்ட மாங்காய் கொடுப்பான் கட் பண்ணி. அதெல்லாம் அதெல்லாம் நிறைய அனுபவம். அதெல்லாம் கேப்ல போய் கிரிக்கெட் பாக்குறது, கேப் போய் கேரம் போர்டு லஞ்ச் டைம்ல போயிட்டு. ஏன்னா இவங்க கிளாஸ் எதுனா இது கஷ்டமா இருந்ததுன்னா, யாரா ஒருத்தர் லீவுனா ஒரு வாரம் ஒருத்தர் லீவ் போட்டா அப்படி வீட்டுல போய் பாத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப போன் வசதி எல்லாம் கிடையாதுல, உடனே நாங்க ஏஞ்சிக்கிறது வீட்டு தெரியல கூட ஏஞ்சி நாங்க போய் போட அங்க போய் எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு போயிட்டு அரை வேஸ்ட் பண்ணி.
1: ஓகே ஓகே ஓகே சூப்பர், நன்றி நன்றி
0: நன்றி நன்றி மேம்.
1: ஆனால் இவர் வந்து நோட்டு புத்தகங்கள்லாம் போட்டு அந்த நெல்லிக்காய் வாங்குறது அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்குமே சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அதாவது சோன் பப்படி வந்து நம்ம எழுதி முடிச்சு சின்ன வயசில் இருக்கக்கூடிய நோட்லாம் வந்து நம்ம எதுவும் பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி சோன் பப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நோட்டு புக்கெலாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது புக்ஸ் போட மாட்டோம். ஆனால் எழுதி முடிச்ச நோட்டுகள் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நல்லா திட்டு விழும், அடியும் வாங்கியிருக்கோம். எடுத்துகிட்டு போய் போட்டு படிக்கிற பசங்க எங்கேயாவது நோட்டுக்கு இது மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருனா எடுத்துகிட்டு போய் போடுவாங்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாரு. அதனால அப்பாக்கு தெரியாம எடுத்துமே போட்டு சோன் பப்படி வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 298-6-0038 அல்லது 295-2-5544 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஹேமலதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கங்க மேம். நான் பண்ண சேட்டனா அப்பல நீங்களா அந்த பஞ்சு இந்த என்ன ஜவு மிட்டாய் சாப்பிட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஜவு மிட்டாயின்னு
1: குச்சியில
2: சுத்திட்டு வருவாங்க, அந்த இதெல்லாம் வாட்ச் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, நெக்லஸ் பண்ணி கொடுப்பாங்க, வளையல் பண்ணி அந்த மாதிரி ஒரு அது ஜவு மிட்டாயின்னு சொல்றதுங்க மேம். அது ஒரு மாதிரி இருக்கும்,
1: பிங்க் கலர்ல இருக்குமே, அதை சொல்றீங்களா?
2: எல்லாமே கலர் கலராவும் வரும்.
1: சரி ஓகே, ஏதோ ஒண்ணு ஜவு மிட்டாய்
2: இழுத்துக்கிட்டே வரும்.
1: அதுதான்
2: ஜவு மிட்டாயின்னு சொல்றது நாங்க. அத அப்ப அத கேட்ட வாங்கி தர மாட்டாங்க. என்ன பண்ண, அம்மா சமையலுக்கு அரிசி வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு போய் அள்ளிட்டு போய் அப்புறம் தானியம் கொடுத்தாதான் அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அரிசி சமையலுக்கு வச்சிருந்த அரிசி அள்ளிட்டு போய் கொடுத்து அப்புறம் வாயெல்லாம் பார்த்தா அது கலர் கலரா இருக்கும். மிட்டாய் வாங்கி சாப்பிட்டியா, எப்படி வாங்கி சாப்பிட்டாங்க? இல்லையேமா, அவன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க.
1: சமையல் ரூமுக்கு ஒரு பூட்டு போடணும் போல இருக்கேன்னு யோசிச்சிருப்பாங்க. அப்ப
2: அப்படியா, அந்த அரிசியோட வேல்யூ தெரியாம இப்ப தெரியுது. அப்படி சின்ன வயசுல நம்ம அந்த அரிசியோட வேல்யூ தெரியாம அள்ளி கொடுத்துட்டு முட்டாய் வாங்கி சாப்பிட்டமே. இப்போ
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றிமா, நன்றி.
2: தேங்க்யூ தேங்க்யூமா, சூப்பர் டாபிக்.
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பத்மாவதி, தமிழ். நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கேன் பத்மாமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கிறேமா.
1: நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் கேட்டீங்களா? எஃப்எம்.
3: கேட்டம்மா, நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகல, ரெண்டு பேரும் என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டும் நானும் சாப்பாடு சப்பு எல்லாம் எடுத்துக்கணும் வந்தோம்.
1: ஓகே,
3: வந்தாங்க மாங்காத்தோ போகுது. ஒரு மாங்காய் பறிக்கலான்னு சொல்லிட்டு என்ன
1: பண்ண,
3: அந்த என் ஃப்ரெண்ட குனி வச்சு நான் ஏறி ஒரு மாங்காய் அரைச்சிட்டேன் கையில. தோட்டக்காரர் வந்தாரு, தொப்புனுக்கு ஊண்டு ஏந்து பேகம் மட்டும் எடுத்துக்கணும், சாப்பாட்டுக்கு அப்ப அங்க போட்டு வந்துட்டோம்.
1: அப்புறம் வீட்டுல வந்து கேக்கலையா?
3: அப்புறம் வீட்டை வந்து எங்க அம்மா கேட்டாங்களா, இது மாதிரி சாப்பாடு கப்புன்னு. அப்புறம் அது மாதிரி அங்க கீழே விழுந்து போயிடுமா, வீட்டு போய் நேரம் போய் பார்த்தா அந்த தோட்டக்காரி எங்க போயிட்டு. அப்புறமேல கப்பு அப்படின்னு வீட்டுக்கு வந்து விற்கன்னு நானு.
1: பாத்துக்கோங்க என்னென்ன விதையெல்லாம் என்னென்ன வேலை எல்லாம் பாத்துருக்கீங்க.
3: ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கிறேம்மா.
1: நல்லா இருக்கேன் பத்மாமா, தேங்க்யூ, நன்றி.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அம்பத்தூர் மேனாம்பேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ரகுராம்.
1: நான் வந்து அஞ்சாவது படிக்கும் போதே நீச்சல் கத்துக்கினேன், நீச்சல் தெரியும் எனக்கு. அப்புறம் ஆறாவது வந்து ஹைஸ்கூல்ல எடுத்து சேர்த்துட்டாங்க.
0: ஓகே.
1: ஸ்கூலுக்கு போற வழியில வந்துட்டு தர்மராஜா கோயில, அந்த கோயில் பக்கத்துல

0: உட்காந்து கோலி விளையாட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு ஸ்கூல் விட்டு வரும்போது வீட்டுக்கு வந்துடுவோம்.
1: பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தா நீங்க விளையாடுறதுக்கு எத்தனை குளத்தாண்டா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க பசங்க அப்படி பண்ணா சும்மா இருப்பீங்களா?
0: அப்போ எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஒரு முறை பாத்துட்டாங்க.
1: பார்த்து உங்களை நாலு அடி அடிச்சிருக்கணும், அப்பதான் ஸ்கூல் போயிருப்பீங்க. ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஏகே தாமரை, ராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க ராஜசேகர்.
2: நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 7th 8th இருக்கும், அப்போ திடீர் லீவ் போட்டேன்.
1: ஓகே.
2: மறுநாள் கிளாஸுக்கு வரதுக்கு என்ன பண்றது யோசனை பண்ணிருந்தேன், லெட்டர் வாங்கினு வர சொல்லுவாங்க. அப்பா அம்மாட்ட நான் என்ன பண்ண, லெட்டர்லாம் ஒண்ணி வாங்கல, கையில அடிபட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒரு இடத்துல போயிட்டு
1: அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே.
2: நான் கட்டிக்கல, ஆளை வச்சு
1: கட்டிட்டு
2: போயிட்டு அங்க சும்மா கட்டியும் அப்படியே உள்ள போய்
1: நின்னேன்.
2: சரி வந்து உக்கார இருந்தாங்க. படிக்கும்போது அந்த குறும்பு தான் பண்ணிருக்கேன்.
1: அது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க?
2: அதுதான்
1: பண்ணிருக்கீங்க. சரி போங்க, பொழைச்சு போங்கன்னு உங்களை விட்டுறாம இல்லையா?
2: அவ்வளவுதான். என்ன பண்றது, அங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் நாங்க இருந்து கொம்பு வச்சிருப்பாங்க, ஆனா அடிக்கலாம் மாட்டாங்க.
1: அடிக்கலாம் மாட்டாங்க. அப்ப நல்ல ஸ்கூல்ல ஏதோ படிச்சிருக்கீங்கன்னு
2: நினைக்கிறேன். ஆமா
1: ஆமா. ஓகே, நன்றி நன்றி.
2: நல்ல ஸ்கூல் மேடம், அருமையான ஸ்கூல்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி. அதுக்காக தப்பு பண்ணது கேட்காம இருக்கிறதுக்காக அது நல்ல ஸ்கூல் அப்படின்றது கிடையாது, அது சும்மா ஒரு பேஜ் பாக்கல சொன்னது. வணக்கம், அடுத்த நேயர்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரசி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அப்பா நல்லா இருக்கேன். எவ்வளவு நான் ட்ரை பண்ணி கிடைச்சு லைன் கிடைச்சு கட்டாயி போச்சு.
1: எப்படி கிடைச்சிருச்சு பாருங்க, கடைசி நேரத்துல.
3: எங்க ஸ்கூல் வந்து புது பையன் சேர்ந்தவர், நாளை படிக்கும் போது.
1: ஓகே.
3: அவனை குசும் நாங்க ஃப்ரெண்ட் நானும் சேர்ந்து குரூம் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப பண்ணி அவங்க வீட்டு வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி இவன் ரெண்டு பேரும் கரெக்டா பண்றாங்க. ஆனா நான் சும்மா தான் படிப்பேன். எங்க அப்பா வந்து மரியாதான பையன், நானு சொல்லுவாங்க எல்லாம். எங்க அப்பா மரியாதைனால நானு இவன் வந்து பையன் வாத்திட்டு போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி பண்றாங்க சொன்னா அவன் கூப்பிட்டு, ஏன்னா நீ இந்த மாதிரி பண்ண மாட்டியே இல்ல சார், நான் அவன் பண்ண சார்னு. அவன் என்ன சொல்ல, என் பேர சொல்லிட்டான். என் பேர சொல்லா கடைசியில இந்த பையன் போய் அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டான். இவன் ஆனா எங்க இருக்கான்னு தெரியாது. கடைசியில எங்க பக்கத்துல இருந்திருக்கான், எங்க தெரு பக்கத்துல. அப்புறம் எங்க நான் வந்து வரும்போது கரெக்டா ரெண்டு பேரும் மாட்டினான், அவங்க அப்பாட்ட மாட்டிட்டோம். ஏண்டா ஏதோ பார்த்து ஏதோ ஊர்ல இருந்து வெளியிருந்து வந்து சேர்ந்துருக்கோம், இந்த பசங்க இந்த மாதிரி பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்ச நாள் இருக்கா அப்படின்னா. இல்ல நான் பண்ண ஏன் அப்படின்னு, இவன் தான் பண்ணானு
4: வந்தது. அப்போ சார் கேட்டாரு, நடராஜன் பேர் அவர் பேர், சார் கேட்டாரு ஏன் லேட்டுன்னு. நானும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் வீட்டுல சார், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போயிருக்காங்க, அதனால லேட்டு. நம்ம நான் வீட்டுல வேலை சொன்னேன்னா அவர் இருக்காரு பாருங்க, ஆமா ஆமா அம்மா வழியில பார்த்தேன் அப்படின்னாரு.
1: அதுவே உங்களுக்கு நல்லதா வசதியா போச்சு.
4: வீட்டுல வந்து அம்மா கிட்ட சொன்னேன், நல்லா வீட்டுல ஓபி அடிச்சுட்டு வேலையும் செய்யாம ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டு அம்மா ரயில போட்டிருக்குன்னு சொல்றியா
1: அப்படின்னாங்க.
4: சார் வேற உனக்கு சௌரியமா வேற சார் என்ன பாத்தேன்ட்டாரு.
1: வணக்கம், யார் இங்க இருந்து
5: பேசுறீங்க?
1: சண்முக சுந்தரம். நிகழ்ச்சி நிறைவு நேயரா வந்திருக்கீங்க, அழகா சொல்லுங்க.
5: ஸ்கூல் படிக்கும் போது அந்த பசங்க எல்லாம் அப்ப திருவிழா கோயில்ல நடக்கும் மேடம். திருவிழா கோயில் நடக்கும் போது நாங்க வந்து அங்க அரிசின்னு ஒண்ணு இருக்குது.
1: ஓகே, நீங்க பேசுறதுக்கு காத்து சவுண்ட் தான் கேக்குது. ஓகே,
5: கடவும் அவங்க வந்துகிட்டு அப்படியே அரிக்கிட்டு தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க வந்து பாத்துக்கிட்டு ரொம்ப நேரம் கீழ்த்துக்கிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சிருவாங்க சில பேரு.
1: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி. நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது, காத்து சவுண்ட் தான் கேக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணதுக்கு நன்றி. ஐந்து மணி 55 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ சின்ன வயசுல நம்ம பண்ணக்கூடிய சேட்டைகள்

அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே. நம்ம இப்போவுமே நிறைய சேட்டைகள் வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எப்படியாவது அதில் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம குறிக்கோளாக வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது அந்த விஷயங்கள் நமக்குள்ள ஒரு சின்னதாக வந்து ஞாபகப்படுத்திட்டு அது ஒரு இன்ப அலைகள் நினைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ நிகழ்ச்சியில் கால் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், கால் பண்ண ட்ரை பண்ணவங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வர இருக்கு. இந்த பாடல் வாலியோட வரிகள்ல இளையராஜா இசையில மனோஜ் சித்ரா இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்யறேன். திரும்பவும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ் விழி. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4. எல்லாமே சமந்து உள்ளது.

0: Please stay tuned for the news update in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா.

0: தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: பெரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்டச் செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன், தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வாசிப்போ இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

மணி 2 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எப்படி பண்ணணும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் பதிவு பண்ணலாம். அந்த பாடலேருந்து உங்களுக்கான நான் பாடல்களை நான் ப்ளே பண்ணுவேன். முதல் பாடலாக ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அங்கிருந்து கேட்டிருக்காங்க. கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக முதல் பாடல் வேலை இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மணி 8 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவு கீழே உங்களுடைய பாடல்களும் அது எந்த படம் அப்படின்றதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கிரி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. நா முத்துக்குமாரோட வரிகளில் டிமான் இசையில் கார்த்திக் ஷாலின் இருவரும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க தர்மபுரியிலிருந்து அருண். ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக

0: வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து

பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

25 நிமிடம் ஆயிற்று. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இப்போ ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் பாடல் வர இருக்கு. இந்த பாடலை பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. சுகன்யா பரத் அப்படின்ற பேர்லையும் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் வரையறுக்கு கேட்டிணைந்திருங்கள்.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு கேட்டிருக்காங்க. திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகளில் தேவா இசையில் இந்த பாடல் அவருக்காக வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

ஹரன் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரைகள்ல வித்யாசாகர். இசையில பிரியம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்க போறோம். 7:36 ஆயிட்டு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். இந்த பிரியம் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. ஏழு கிணறுல இருந்து அபுதாகிர், அவங்களுக்காக இந்த பாடல் வர்றதுக்கு கெட்டிணைந்திருங்கள்.

7:41 ஆயிற்றுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உதித் நாராயணன் சின்மணி சின்மை இருவரும் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்தோட வரைகள்ல ஏ ரஹ்மான் இசையில சிவாஜி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலை மந்தவெளியிலிருந்து விநாயகம் விருப்ப பாடலாக ஏற்றிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல்

7:46 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். எதிர்பாராத நேரத்தில் நமக்கு பிடிச்ச பாட்டு, இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதில் யாருக்கு அடுத்த பாட்டு வரும் அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒருவேளை அது நமக்காக இருந்ததுன்னா இப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அடுத்த பாடல் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா, உளுந்தூர் பேட்டையிலேருந்து ரகுராமன் அவங்க பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ராஜ திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமாரோட வரிகளில் அவரோட இசையிலே இந்த பாடல் வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

52 நிமிடம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாலியோட வரிகள்ல இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட குரல்ல கட்டுமரக்காரன் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க மேற்கு மாம்பழத்திலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள். சோ அவங்களுக்காக இந்த பாடல் வர இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இதுதொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான

விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ யி சியானை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

ரெயின்போ எஃப்எம்னதே 1.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், பாவலர் வரதராஜனோட வரிகளில் இளையராஜா இசையில கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்தான் இந்த பாடல் வரையிருக்கு. இந்த பாடலை வந்து நானுமே நிறைய நாள் சும்மா இருக்கும்பொழுது அதனுடைய வரிகள்லாம் எடுத்து வச்சு இது கூடவே பாடியெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா அவர் வந்து அதில் மூச்சு விடாமல் பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து மூச்சு அதாவது டேக் எடுத்து தான் பாடியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட சரி நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டுலாம் பாடுத்திருக்கேன், ஆனால் என்னால் அது நடக்கலை. ஓகே, இந்த பாடல் வரதுக்கு கேளடி கண்மணி திரைப்படத்துல இருந்தான் பாட்டு வரதுக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ಕಾಯ್ದಾದ ಪಾನಿನ
1: வேர்பல உன் சொல்லிலாம் அப்படின்ற ஒரு அழகான வரிகளோட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு தேன்ல ஊறக்கூடிய அந்த வேர் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாடல் தான் கே ஜே யேசுதாஸ் சித்ரா இருவரோட குரல்ல கேட்டு முடிச்சும். புலவர் புலமை பித்தன் அவர்களோட வரிகள்ல இளையராஜா இசையில மௌனம் சம்மதம் திரைப்படத்துல இருந்துதான் பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:26 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், ஆர் வி உதயகுமாரோட வரிகளில் இளையராஜா இசையில் ஒரு அழகான பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

எஸ் ஜானகி இருவரோட குரல்ல கங்கையமரன் வரிகள்ல இளையராஜா இசையில மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல சங்கர் கணேஷோட இசையில வர இருக்கு. இதய தாமரை திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள் அப்படின்ற பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

கவிஞர்களோட கற்பனை அப்படின்றது ரொம்ப அளப்பரியது. கவிதை அப்படின்னாலே அது பொய் தான், அது வந்து ஒரு கற்பனை தான். இருந்தாலுமே இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் வாணி வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த இரவில் இருக்கக்கூடிய அந்த நிலவு உலகை ரசிக்கணும், அது மேலேருந்து பார்த்தா எல்லாத்தையுமே கண்டிப்பாக அதனுடைய பார்வைக்கு தெரியும் ரசிக்கலாம். ஆனால் அது வந்து உலகத்தை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதோட ஜொலிக்கக்கூடிய அந்த சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்து வந்து தான் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த வானத்திலிருந்து மண்ணு வானத்தை விட்டுட்டு மண்ணுக்கு, அதாவது பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கண்டதும் அந்த மண் மேலே ஒரு காதல் கொண்டு மயங்கி நின்றுச்சு விடிய விடிய இங்கவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் வந்து நிலவு மேலே தான் காதல் அப்படின்ற மாதிரியான கற்பனை தான் எல்லா கவிஞர்களுமே சொல்லி பாடல் கவிதை எழுதுவாங்க. ஆனால் வாணி எப்படி எழுதியிருக்காங்கன்னா மண் மேலே நிலவுக்கு காதல் அப்படின்ற மாதிரி எழுதி அப்படி ஒரு பாடல். அந்த இந்த பாடல் முழுக்கவுமே எப்படி இருக்குன்னா அது வீதியெங்கும் ஃபுல்லாக வந்து அந்த லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தது வெண்ணிலா அப்படின்ற மாதிரியான பாடல் தான். வாலியோட வரிகளில் கேட்டு முடிஞ்சும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கற்பனையில் கலந்த ஒரு பாடல் தான் இது. ஜானகி குழுவினர் இணைந்து பாடின பாடல். இளையராஜாவோட இசையில் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து கேட்டு முடிச்சிருக்கிறோம். 9:47 ஆயிட்ருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என் உயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. மலேசிய வாசுதேவன், பாரதி ராஜா இருவரோட குரலில், கங்கையமரன் வரிகளில், இளையராஜா இசையில் கேட்டு நினைந்திருங்கள்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கடுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும்

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஸ்வர்ணலதாவோட குரல்ல வாலியோட வரிகள்ல இளையராஜா இசையில சத்ரியன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:58 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில நம்ம நிறைவு செய்ய போறோம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

எஃப்எம் 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப பழைய பாடல்களை தான் வரிசையாக கேட்க போகிறோம். அதில் வந்து நிகழ்ச்சியோட முதல் பாடலாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோட வரிகளில் இந்த பாடல் வர இருக்குது. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண் மேலே காதல் கொண்ட ஆண் வந்து வெண்ணில அதாவது நிலாவை வந்து நீ போயிட்டு அவளுடைய என்னுடைய இதயத்தை அவள் எடுத்துகிட்டு போயிட்டா, நீ போயிட்டு அவள் இதயத்தை அதாவது என்னுடைய இதயத்தை நீ திரும்ப என்கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரின்ட்டு வெண்ணிலாக்கிட்ட அவனுடைய காதலையை நினச்சி புலம்புக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் இருக்கும். என்னொருமை காதலிக்கு வெண்ணிலாவே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். அவள் வந்து என்னுடைய இதயத்தை எடுத்து போட்டா, ஆனால் கெஞ்சினா அவள் தரமாட்டா, அதனால் நீ கேட்காமலே அவகிட்ட வந்து பறிச்சிட்டு வந்துரு அப்படின்னு பாடல் இருக்கும். மஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலவே, என்னொருமை காதலிக்கு வெண்ணிலவே, நீ இளையவளா மூத்தவளா அப்படின்ற மாதிரியான பாடல் வரை இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

கண்ணதாசனோட வரிகளில் சுதர்சனம் இசையில ஏ எம் ராஜா குரல்ல களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 10:09 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரீவாயிண்ட் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து பழைய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். காதல் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய விலங்குகள் உயிரினங்கள் பொதுவாக உயிரினங்கள் அப்படின்றதே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்பு தான் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காதல் பாடல்கள் தான் நம்ம கேட்கறது எல்லாமே. இருந்தாலுமே இப்போ அடுத்ததாக மருதகாசியோட வரிகளில் என்னாலும் அழியாத நிலையிலே காதல் ஒன்றே தான் ஆளும் இந்த உலகிலே அப்படின்ற ஒரு வரிகளோட பாடல் வர இருக்கு. கனியில் ஊறக்கூடிய அந்த சுவையையும் தாண்டி காதலில் வந்து உண்மையான சுவை இருக்குது, காதல் வந்து உண்மையான இனிமையை தரக்கூடியது அப்படின்ற வரிகளோட சி எஸ் ஜெயராமன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில் பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

சுசிலா ஓட குரல்ல திலகம் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தான். 10:19 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல் பி சுசிலா ஏ எம் ராஜா இருவரோட குரல்ல, வேதாவோட இசையில கண்ணதாசன் வரிகள்ல, பார்த்திபன் கனவு திரைப்படத்துல இருந்து பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது அப்படின்ற மருதகாசியோட வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசிலா இருவரோட குரலில் கே வி மகாதேவன் இசையில் சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 10:27 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரோட குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இந்த பாடல் உங்களுக்காக கேட்டிணைந்திருங்கள்.

டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரோட குரல்ல சங்கிலி தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:34 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி. காதல் அப்படின்றது இளமையில வந்து அது திருமணத்தோட முடிகிறது கிடையாது. அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம எந்த சூழலில் இருந்தாலுமே அந்த விட்டு கொடுக்காம இருக்கக்கூடியதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்கிறது. இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். முழுமை பெற்ற காதல் எல்லாம் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் அப்படின்ட்டு ஒரு அழகான வரிகள். எஸ் எம் சுப்பையா நாயுடோட இசையில பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா இருவரோட குரலில் இந்த பாடல் வரை இருக்கு. திருடாதை திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் தாயில்லா பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

டிஆர் மகாலிங்கமோட குரல்ல ஏ மருதகாசி வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:48 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் பி சுசிலா பி லீலா, இருவரோட குரல்ல குறவஞ்சி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

கே ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா இருவரோட குரலில் கே வி மகாதேவன் இசையில் பொன்னி திருநாள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தெய்வ பிறவி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. ஆர் சுதர்சனம் அவர்களோட இசையில் இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட தெய்வ பிறவி பாடலோட நானும் தெய்வப்பிறவி திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறேன். திரும்பவும் ஒரு சூப்பரான நாள் அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது ஆர்ச்சி தமிழ் விழி கேட்டனே. இந்த ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்கள் கவனத்திற்கு, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒளிபரப்பு காலை 11 மணி முதல் இராது. நிகழ்ச்சிகளை மீண்டும் 5:54 தொடங்கும். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.
1: நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலிய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சின்ன தம்பி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் இது. திருவிழா என்பது நம் வீட்டுக்குள் ஒவ்வொருவருக்கும் சார்ந்ததுதானே. அப்படி இந்த இரவு வேளையில் இந்த இசையோடு இந்த திருவிழாவை ரசிக்கலாம் நம் கண் முன்பாக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் தர்மதுரை படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அன்பு நேயர்களே, திருவிழா என்று சொல்லும்போது இந்த திருவிழாவில் இந்த பெண் கிளியை தேடி இந்த ஆண் கிளி வருவது சந்தோஷமா

0: இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது.
1: கண்மணி
0: மயங்கும்
1: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

அன்பு நேயர்களை, இசையை ரசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது, மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் உங்களோடு பயணிப்பது இசையோடு.

Jupiter. நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த மாங்குயிலும் இந்த பூங்குயிலும் எப்படியாக ஒன்று சேருமோ.

நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லி பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இதோ இந்த வண்ணத்து பூச்சியின் இசை இந்த இரவு வேளையில் உங்கள் செவிகளிலும் கேட்கட்டும். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

நேரம் 11:30, 20 நொடி. விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் மனோ சுனந்தா பாடியுள்ள பாடல், புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஈரமான ரோஜாவை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் அந்த வானத்தை சற்று அண்ணாந்து பாருங்களேன். உங்களோடு ஊர்களும் போக அது ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள்

நிகழ்ச்சியில் அடுத்து இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த பொட்டு வைத்த ஒரு வட்ட வெண்ணிலா உங்கள் வீட்டு முற்றத்தில் இருக்கத்தானே செய்யும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியுள்ள பாடல் ஆர் வி உதயகுமார் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த முத்துமணி மாலை உங்களுக்காக உங்களின் பரிசுக்காக காத்திருக்கிறது.

அடுத்து வரும் பாடல் தர்மபத் சக்கரம் படத்திலிருந்து சுஜாதா பாடியுள்ள பாடல். ஆர் வி உதயகுமார் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் தர்ம சக்கரம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் மூடன் வழியே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சாந்தி ரமேஷன் அன்பு நேயர் இரவு வணக்கம் என்று சொல்லியும், அல்லி நகர் மேஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்கள் அனைத்தும் அருமை இனிமையான பாடல் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சி மயங்க வைப்பது மகிழ்ச்சி, பண்பலையில் வந்த பாடல் நிலா பரவசம் ஊட்டிடும் இன்ப உலா, இன்னிசை மிதந்து வந்த சுவையிலா இதயம் மகிழ்ந்தது மகிழ்ச்சியிலா என கேள்வி கேட்டிருக்கின்றார். அடுத்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணி என்ற அன்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வெல்கம் வெல்கம் டு ஷோ த பெஸ்ட் ஃபார் சாங் என சொல்லி பாராட்டியிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் அரச்ச சுந்தரம் பாடல் மணக்கிறது, தொகுப்பாளர் பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதி தமிழகமுக்கு நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பர்வதவர்த்தினியம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒலித்த பாடல் முதல் வரியை பதிவு செய்திருக்கின்றார். காட்டுப்பாக்கத்தில் அந்தோணிராஜன் அன்பு நேயர் இசையால் இணையும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஐயப்பன் தாங்கள் பழனி பாரதி என்ற அன்பு நேயரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் மீண்டுமாய் கரகோஷத்தை பரிசாய் கொடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் நிகழ்ச்சி நிறைவான பாடல் என்ன என்று கேட்கலாமா? பாம்பே படத்திலிருந்து அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான். உயிரே படத்திலிருந்து இந்த பாடல், மன்னிக்கவும், பாம்பே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. மனசு மயம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசு இரவாகவும் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. முதலாவதாக
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

மாலை சூட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில்.

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: இதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

அப்பா முதலாளி நல்ல முதலாளி பிள்ளை மனம்

0: வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

கண்ணு சௌக்கியமா, அவம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: 4 மணி 1 நிமிடம் நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகசுர இசை கேட்கலாம்.
1: திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
0: மருகேலரா ஜெயந்தி ஸ்ரீராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதிதாளம்

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலில் கந்த சஷ்டி கவசம் பாடியவர்கள் சோழமங்கலம் சகோதரிகள்.

கேட்டது ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் பாடியவர்கள் சுனந்தா ஸ்வரலதா.